நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 5ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கோகிலப்பிரியா.

0: இதுவரை வலம் வந்தது கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 9வது குறட்பா.

அவா என்கின்ற துன்பத்தினுள் கொடிய துன்பமானது கெடுமானால் வாழ்வில் இன்பம் இடையராமல் வந்து வாய்த்துக் கொண்டிருக்கும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பு இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடை பந்தாட்ட போட்டிகள் குறித்து கரூர் கூடை பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் வழங்கும் தகவல்களுடன் ஆடுகளம். தொடர்ந்து செய்திச் செய்திகள். திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று காலநிலையும் வேளாண்மையும். இயற்கை விவசாயி தங்கபாண்டியன் அவர்களுடன் நீரலை நிகழ்ச்சி. 10 போடு ஆட்டம் போடு. 10:30 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸின் ஆலய உலாவில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கீர் உலகத்தில் பதப்படுத்திய பண்டங்கள் குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர், 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மண்வள பாதுகாப்பில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை, நீர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சிவரஞ்சினி அவர்கள். 2:30 ஒயிலாட்டம் வழங்குவோர் மணப்பாறை கே தமிழன் குழுவினர் மண்ணின் மனமாக. 3 இசைத்தூரில், 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் இன்று தமிழோடு விளையாடு. 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் தொடரும். 5 பொன்மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள்.

0: 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து வேளாண்மை துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி கேட்கலாம். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமே, 9:15 இசைக்கும் இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் ரங்கப்பிரியா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம், ஸ்ரீரங்கம் எஸ் விஜயராகவன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் எஸ் பி ராம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:20 அரியலூர் மாவட்ட செய்தி மடல், 10:00 அரங்கிசையில் அனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம், NC மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது
1: காலை 6:00. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்பது பாரதி பண்.

0: நேரம் காலை 6 மணி பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களைப் போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல்பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது எனக் கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமையிழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள் நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது 3வது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கிடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன்னா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு

0: என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ? என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. அதற்காக அதற்கு நாம் தகுதியானவர்கள் இல்லை என்று அர்த்தமில்லை. சிலவை கிடைக்காமல் இருப்பதும் கூட நன்மைக்கு என எடுத்துக்கொள்ளும் வரை நமக்கு எதுவும் பெரியதாக தோன்றாது. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன் இசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

நம் வாழ்வில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, வெளியே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மிடம் எல்லாமும் இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, நடக்கும் ஒவ்வொன்றையும் நம் மனதால் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நமக்கான மகிழ்ச்சி என்பது. இறைமடம் இணைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் எம் முகமது குரலில்.

எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இல்லை. அவர்கள் பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்தாமல் எது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த தெரிந்தவர்கள். அதனால்தான் அவர்களால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. நாமும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். தவறு ஏதும் இல்லை. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஹேமாஜான் குரலில்.

இதுவான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் கருப்பூர் கிராமம் மாரியம்மன் கோவிலில் இன்று காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, 10:30 கரைக்கோலம் ஆரம்பம், 20:30 மகாபூர்ணாகிதி. கரூர் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று மாவிளக்கு, பால்குடம், அக்னி செட்டி, அலகு, காவடி, மாலைமணி 6:30 கஜலட்சுமி வாகனம். நீர்களே, இன்று காலை மணி 10:30 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸின் ஆலய உலாவில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவின் நீர்முக வர்ணனை கேட்கலாம்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. வேளாண் சார்ந்த தொழில்கள்ல இளம் தலைமுறையினரோட பயணத்தையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கும் இளைஞர் தஞ்சாவூர் எஸ் மிஷாயில் அவர்கள்.
2: வாழ்க்கையில எப்பயுமே தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைச்சு அடை போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இளைஞரா இருக்கக்கூடிய நீங்க உங்களை தனித்துவமா அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் எதுவா இருக்கு? அந்த வகையில இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அடையாளம் சொல்லும் போது உண்மையிலே அது பெரிய ஒரு விஷயம்தான். எல்லாருமே ஒரு அடையாளத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஒரு விருப்பமான ஒரு இதுல கோழி பண்ணை காடை வளர்ப்புல பண்ணிட்டு இருக்கேன். ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல இயற்கை முறையில வளர்க்கறதுல நிக்கிறேன் மேடம்.
2: என்னென்ன வகையான கோழிகள் வளர்க்குறீங்க? கோழி மட்டும்தானா இல்ல எப்படி?
3: நான் வளர்க்குற கோழிகள்னு பாத்தீங்கன்னா சிறுவிடை கோழி இருக்கு, கடக்நாத்ன்ற கருங்கோழி வகை இருக்கு, வான்கோழி இருக்கு. இது இல்லாம ஃபேன்சி அதாவது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு 4 வகையான கோழிகளும் வச்சிருக்கேன். அது இல்லாம தான் இந்த காடை வகைகள்ல முட்டை காடை பிளஸ் கறிக்காகவும் வெள்ளை காடைகளையும் வளர்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம புறா வளர்க்குறோம், முயல் இருக்கு. புறாக்கள் வந்து என்னுடைய இன்னொரு விருப்பமான ஒரு கலைன்னு சொல்லலாம். பந்தயத்துக்காக வளர்க்குறோம். அதுல வந்து இந்த ஹோமர் புறாக்கள் வகைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
2: தொழில்கள் நிறைய தொழில்கள் இருக்கு. இந்த இதுல எங்களுக்கு நாட்டம் வர காரணமா இருந்தது?
3: அதாவது எங்க தாத்தா அப்புறம் அப்பா வளர்த்ததுல இருந்துதான் எனக்கு ஒரு ஆர்வம். வீட்டு தேவைக்காக முன்னாடி தாத்தாவும் அப்பாவும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்பா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய கோழி வளர்த்தாங்க. அதை பார்த்து அதுல கத்துக்கிட்டேன். அதோட நேரத்தை செலவிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பின்னாட்கள்ல வியாபாரமா பண்ணலாம் அப்படின்றதுனால அதை பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
2: அவங்க வீட்டு தேவைக்காக மட்டும் வளர்த்தாங்க?
3: ஆமா.
2: சந்தோஷம். பட் நீங்க அதையும் தாண்டி ஒருபடி மேல போயிட்டு சரி இதுல நம்ம எப்படி சம்பாரிச்சு மேல வரலாம், தன்னை அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? கோழி குஞ்சுகள் ஆரம்ப நிலையில எவ்வளவு உங்ககிட்ட இருந்தது? ஆரம்பத்திலேயே எல்லா வகை இனங்களையும் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: கலெக்ட் பண்ணும் போது எனக்கு கோழிகள் கிடைக்கல. அதுவும் சுத்தமான சிறுவிடைக்காக பல கிராமங்கள்ல அலைஞ்சி கடைசியா எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா கலப்பின கோழிகள் மட்டும்தான் கிடைச்சது. ஆனா அதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கோழிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான கோழிகள். இந்த கோழிகளை வேக்சின் பண்ணி அதுவும் நம்ம தீனிகளுக்கு இவங்க கறி வரல, என்னால அதுல எந்த லாபமும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பனோட வீட்டுல இருந்த ஒரு ஜோடி கோழியை மட்டும் வாங்கினேன். அந்த கோழியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல ஒரு 150-200 கோழிகள்.
2: அருமை அருமை.
3: அதை டெவலப் பண்றதுக்கு நிறைய லேர்ன் பண்ணிருந்தேன். கத்துக்கிட்டது ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த முறைகள், குஞ்சுகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான மருந்துகள், நான் ஆனா அதிகமா ஆங்கில மருந்துகள் கொடுக்கறது கிடையாது. இயற்கையாவே அதை வளர விட்டு இது பண்றேன். ஏன்னா சிறுவிடை கோழிகளுக்கு இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள கோழிகள். சோ அதனால நம்ம எந்த மருந்தும் இல்லாம என்னால அவ்வளவுதும் பெருக்கிறதுக்கு சாத்தியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் கோழி வளர்ப்பை விட காடை வளர்ப்பு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப நாளா அதை பத்தி படிச்சு ஒரு ட்ரையலுக்காக கொஞ்சமா ஆரம்பிச்சேன். ஒரு 5 காடை வாங்கி அதை என்னால 50-60 மேல கொண்டு வர முடிஞ்சிச்சு. இதையே நம்ம பெருசா பண்ணக்கூடாது, அதனால காடைக்கும் மாறணும். உங்களுக்கு 3-3.5 வாரத்திலேயே நீங்க வித்துடலாம், இறைச்சிக்காக தயாராயிடும்.
2: இந்த கால்நடை வளர்ப்புலையா இருக்கட்டும் இல்ல இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு இளைஞரா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
3: கோழி காடைகளை வளர்க்கறது

0: ஒருத்தங்க வராங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம்னு சில பேர் யோசிப்பாங்க. தேவையில்லை, குறைஞ்ச முதலீட்டிலே இதை பண்ண முடியும், கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய ஒரு வேலை தான் இது. சில நேரங்களில் முட்டை குறைஞ்சிரும், எடை ஏறாது, இந்த மாதிரி நடக்கும் பொழுது அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். கோழியோடையோ காடையோடையோ பேசியிருக்கோம். ஒரு நாள்லாம் எங்கள் கோழிகளெல்லாம் முட்டைகள் குறைஞ்சிருச்சு. எனக்கான ஒரு ஆர்டர் நான் கொடுத்தாகணும், இந்த தேதிக்குள்ளார என்னுடைய கோழி குஞ்சுகளை நான் கொடுத்தாகணும். இப்போ நானும் என்னுடைய மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம். டெய்லி காலையில் கோழிகளை திறந்து விடும் பொழுது பெட்ட கோழிகள் பார்த்து, நீ ஒழுங்கா முட்டை போடு, நீ ஒழுங்கா ஜோடி செய்யுது, பார்க்க ஃபன்னியா இருக்கும். ஆனா இதை பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு 10 கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஒரு 3 முட்டை தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நான் பேச பேச பேச அது 8-10 ஆயிடுச்சு, முழுசா எல்லாமே முட்டையிட ஆரம்பிச்சு. அற்புதமா இருக்கும். இதே இது காடையிலயும் இதே ட்ரை பண்ணேன், ஒழுங்கா சாப்பாடு போடுறேன் நானு, ஒழுங்கா முட்டை கொடுக்குறீங்க, இதை சொல்லிட்டு போவேன். சாயந்தரம் நேரங்களில் தான் காடை முட்டையிடும். காலைல தீனி வச்சுட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குறையும் பொழுது கூட என்னுடைய மனசு வந்து ஹாப்பியிலே தான் இருக்கும். அது நல்லா இருக்கும். அதுங்களோட பேசி பண்ணும் பொழுது தான் நம்மளோட அவுட்புட்டும் நல்லா இருக்கும். இந்த புதுசாக செய்யணும்னு விரும்புகிறவங்க நம்மளுடைய மைண்டை விசாலமாக வச்சுக்கணும். நஷ்டங்களை வந்து என்றைக்குமே கணக்கில் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் இழந்ததெல்லாம் எனக்கு கிடைச்சிரும்.
1: இதே அப்போ இயற்கை விவசாயத்துக்கு வராங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வேண்டி இருக்கும்?
0: எனக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஆர்வம் உண்டு. நம்ம சித்தரையா மூலமா நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை விவசாயம் என்பது பேக் டு நேச்சர், கண்டிப்பா போகணும். எல்லாருக்குமே ரசாயனங்கள், ஒரு இயந்திர வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் தேவை எல்லாருக்கும்.
1: நிச்சயமா வெற்றிக்கான வழியா தான் உங்களுடைய அனுபவம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். உங்களோட எதிர்கால லட்சியமா என்ன இருக்கு?
0: ஆக்சுவலி நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது, ஆனா நல்ல இடத்துக்கு போவோம். லட்சியம் இல்லாத ஒரு பயணமும் சரியா போனதா இல்லை. எனக்கு வந்து என்னன்னா, கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணுன்றதில் தெளிவாக இருக்குது. அதில் இந்த கோழி வளர்ப்பை சார்ந்து நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நல்ல உணவுகளை கொண்டு போய் சேர்க்கறதுல தீவிரமாக இருக்கேன்.
1: சிறப்பு சிறப்பு. இது சம்பந்தமாக யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கலாம், அவங்களுக்காக உங்களோட அலைபேசி எண் சொல்லுங்கள்.
0: 86 80 08 98 29.
2: விதைப்பது சிறந்ததாக இருந்தால் அறுவடை செய்வதும் சிறந்ததாக அமையும். நேர்மறையான எண்ணங்களும் செயலும் சிந்தனையும் இருந்தாலே எந்த செயலையுமே கண்டிப்பா வெற்றி பெற முடியும் என்பதை வலியுறுத்தியது இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதை. நிகழ்ச்சியில் தொடர்வது மரைக்கா கோரையாற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு ராஜவேலு அவர்கள்.
3: ஆகாய தாமரை செடிகள் தீமை மிகுந்த ஒரு நீர்வாழ் தாவரம். அடர்ந்த புதர் போல பரவி இருக்கும் ஆகாய தாமரையால சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவதற்கு தடையாக இருக்குது. அந்த நீரில் வாழும் தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி வந்து பெரிய அளவுல பாதிக்குது. இனப்பெருக்கத்திற்கும் ஆகாய தாமரை இடையூறா இருக்குது. கால்நடைகள் நீரை அருந்த முடியாமல் ஆகாய தாமரையில சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. கொசுக்கள் உற்பத்திக்கு நல்ல சூழ்நிலை இந்த ஆகாய தாமரையில இருக்கு. பாம்புகளுக்கு புகலிடமாகவும் இருக்குது. வெள்ள காலங்கள்ல சேதம் அதிகரிச்சு படகு போக்குவரத்து, மீன் பிடிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் ஆகாய தாமரையில ஏற்படுது. ஏரி குளங்கள் வேதிக்கொல்லிகளை பயன்படுத்தி இவைகளை அகற்ற முடியும். ஆனால் இந்த வேதிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால நீர்நிலைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதால சோதனை அடிப்படையில் கிளன் கிளீனிங் எந்திரம் மூலம் நவீன எந்திரத்தை தயாரிச்சு நாட்டிலேயே முதன் முதலாக ஆகாய தாமரையை அகற்ற பணி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதனை ஒட்டி நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த ஆகாய தாமரை பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீர் பாய்வதற்கும் வடிகிறதுக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வெள்ள காலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை நெல் வயல்களுக்கு ஏற்படுத்தது. இதனை கருத்தில் கொண்டு கிரீன் இண்டா சுற்றுச்சூழல் அமைப்பும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைஞ்சு திருத்துறைப்பூண்டி மரக்கா கோரையாட்டில் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆகாய தாமரை செடிகளை முழுவதும் அகற்றணும்னு களமிறங்கியிருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி அடுத்து உள்ள ஓவர் குடி என்ற இடத்துல ஆகாய தாமரை அகற்ற இருக்கிறோம். மரக்கா கோரையாறு பாய்காலாகவும் வடிகாலாகவும் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கு பெரிய பயனுள்ள ஆறா விளங்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மரக்கா கோரையாறுல ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்துருத்து ஒரு துர்நாற்றம் வீசுறதுனால அந்த நதிக்கரையில குடியிருப்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆகாய தாமரை

0: செடிகளை அகற்றுவதற்காக அனைத்து பொதுநல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த பணியை தொடங்க இருக்கிறோம். நீர் வழியை வடிகாலுக்கும் பாய்காலுக்கும் சிறந்த ஒரு ஆறாக அதை மாற்றுவதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட அன்போடு அழைக்கிறோம். இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய 9994020986. திரும்பவும் நம்பர் சொல்கிறோம், 9942220986. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல்

0: தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு

0: முன்னேறி உள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஜெய் ஹிந்த் செண்பகராமன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1934 ஜெர்மனியில் தாய்நாட்டின் வளத்திற்காக பாடுபட்ட இவர் இந்திய வர்த்தக சபையின் பிரதிநிதியாக நியமனம் பெற்றார். இந்திய சுதந்திரத்தை கண்ணால் காணாமல் என் உயிர் பிரியத்தான் போகிறது. எனினும் நான் இறந்த பின் எனது அஸ்தியை பத்திரமாக எடுத்துச் சென்று நான் பிறந்த ஊரின் ஆற்றில் கரைத்துவிடு. மறுபகுதியை நாஞ்சில் நாட்டின் வளமிக்க வயல்களில் தூவிவிடு. அதோடு என் உயிர் பிரிந்த பின்னும் என் போராட்டத்தை தொடர்ந்து நீ நடத்த வேண்டும் என்று இறக்கும் தருவாயிலும் தன் மனைவிக்கு வேண்டுகோள் விடுத்தார் செண்பகராமன் பிள்ளை. பன்மொழி புலவர் கா அப்பாத்துறையின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1989 மலையாளம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட 18 மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இவர் தமிழ் உலகின் முதன்மொழி என்பதை அறிவியற்பூர்வமாக முன்வைத்தவர். உலக இலக்கியங்கள் என்ற தனது நூலில் 10 மொழிகளின் இலக்கியங்களை ஆராய்ந்தவர் கா அப்பாத்துறையார். தமிழறிஞர் மா ராசமாணிக்கனாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1967 இலக்கியம், சமயம், வரலாறு, கோயில் கலைகள், கல்வெட்டு ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமையுடைய இவர் ஆய்வு நெறிமுறையிலும் அணுகுமுறைகளிலும் புதிய சிந்தனைகளை விதைத்தவர். ராசமாணிக்கனாரின் பல்லவர் வரலாறு, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி, தமிழ்மொழி இலக்கிய வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, சைவ சமய வளர்ச்சி முதலிய நூல்கள் காலம் கடந்து நிற்கும் தகைமையன. எழுத்தாளர் ஜெகச்சிற்பியனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1978 கொம்புத்தேன், தேவதரிசனம், ஞானக்குயில் என பல புதினங்களையும், அக்னிவீணை, ஞானக்கன்று உள்ளிட்ட சிறுகதைகளையும், வானொலிக்காக பல நாடகங்களையும் எழுதியுள்ளார் ஜெகச்சிற்பியன். பின்னணி பாடுவதை தமிழ் திரையில் அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர் எஸ் சுப்பையா நாயுடுவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1979 TMS பாடிய முதல் திரைப்பாடல், கண்ணதாசன் இயற்றிய முதல் பாடலை இசையமைத்தவர், மெல்லிசை மன்னர்களின் குரு என பல சிறப்புகளை ஒருங்கே பெற்றவர் இவர். நாடோடி மன்னன், அன்னையின் ஆணை, அதிசயப் பெண், கொஞ்சும் சலங்கை போன்ற திரைப்படங்கள் எஸ் சுப்பையா நாயுடுவின் இசைத்திறனை என்றும் பாடும்.

0: மலையாள எழுத்தாளர் சுகுமார் அழிக்கோடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. இந்திய தத்துவம் குறித்து சுகுமார் அழிக்கோடின் படைப்பான தத்வமசி சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஆச்சி மனோரமா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937. மாலையிட்ட மங்கை தொடங்கி 3 தலைமுறை நடிகர்களுடன் 1000 படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை படைத்தவர். புதிய பாதை படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகள் ஆச்சிக்கு வந்து சேர்ந்தன. கடைசி வர நடிச்சுக்கிட்டே இருக்கணும், சினிமா இல்லைன்னா நாடகம், அதுவும் இல்லைனா தெருக்கூத்தில் கூட நடிக்க தொடங்கி விடுவேன், அதுதான் என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்றவர் நடிகை மனோரமா.
1: நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாம் படிக்கிற கேளு மச்சான்.
2: எல்ல மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுற.

நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம் நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா தும் து திண்டா தின் தின் திண்டா, இப்படி போடணும் புரியுதா? போடு. அப்படிதான் குழலு, நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்ட வாங்கி வாசிடா, நீ படியாத்தா.

நேரம் இப்பொழுது 7 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நம்ம கையில இருக்கக்கூடிய விரல்கள் 5 1 மாதிரியே இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷங்களும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விதமா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி மரியாதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள ஸ்வீட்டாக பேசி அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம கவனிச்சிட்டு இருந்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம கை கருகில் இருக்குது அப்படிங்கிற சிறந்த கருத்தோடு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலரில்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: ஆடுகளம். இன்றைய ஆடுகளம் நிகழ்ச்சியில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: எம் முகமது கமாலுதீன், கரூர் கூடைப்பந்து கழக செயலாளராக இருக்கிறேன். இந்த போட்டி 1956 இருந்து தொடர்ந்து நடந்துட்டு வருகிறது. மே மாசம் 21 இருந்து 26 முடியும். வருட வருடம் இந்த மேட்ச் தொடர்ந்து நடந்துக்குது.
1: 66வது எல்ஆர்ஜி நாயுடு நினைவு சுழற்கோப்பை மற்றும் 12வது ஆண்டு கேவிபி சுழற்கோப்பை பெண்களுக்கான போட்டி. சோ ஆண் பெண் இருவருக்குமான கோப்பையாக இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று வருகிறது. போட்டிகள் நடத்துவதில் என்ன மாதிரியான உத்திகளை கையாளுங்க சொல்லுங்க.
2: கரூர் அனைத்து நிறுவனமும் சேர்ந்து எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறாங்க. இதை தொடர்ந்து இந்த போட்டியை 66 நடத்ததுக்கு காரணம் கம்பெனியுடைய ஸ்பான்சர் எங்களுக்கு வருஷ வருஷம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க வருஷ வருஷம் மேட்ச் பார்க்கமோ டெய்லி ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாடு கூடைப்பந்து விளையாட்டு வீரராக இருந்து துணை செயலாளராக இருந்தேன், இப்ப செயலாளராக இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இது 2வது தலைமுறையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விளையாட்டு மைதானம் வந்து தொடர்ந்து நடத்துறது காரணம் பெரியகுளம், கரூர், கோயம்புத்தூர் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியை தொடர்ந்து இந்த மூணு இடத்துலயும் நடக்குது.
1: கூடைப்பந்து போட்டியில பத்தி சொல்லுங்க.
2: இந்த போட்டியை வந்து ஆண்கள் 8 அணி கலந்துக்கிறாங்க, பெண்கள் 4 அணி கலந்துக்கிறாங்க. தொடர்ந்து இந்த போட்டியை லீக் அடிப்படையில் நடத்துறோம். ஆண்கள் வந்து லீக் நாக் அவுட் அடிப்படையிலும் பெண் லீக் அடிப்படையிலும் இந்த போட்டியை நடக்கிறோம்.
1: போட்டியை காணக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்குங்க?
2: நல்லாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய நன்கொடையாளர்கள் வந்து மனமுகந்து செய்யறாங்க. போனோடனே உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், என்னை பார்ப்பாங்க. இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பா நடக்க வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு.
1: இந்த கூடைப்பந்து போட்டிகள்னாலே என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பத்தி சொல்லுங்க.
2: பேஸ்கெட் பால் பெடரேஷன் என்ன ரூல் வைக்கிறாங்களோ அந்த ரூல் அடிப்படையில் அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்க என்ன ரூல் அப் டு டேட் என்ன ரூல் இருக்கோ அதை நாங்க பின்பற்றோம். அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறோம். பிளேயர்ஸுக்கு, நடுவர்களுக்கு, பார்வையாளருக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா செல்ஃப் பூத்தி வச்சிருக்கிறோம். அது மாதிரியும் பண்ணிருக்கிறோம் இந்த வருஷம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். ஸ்கோர் போர்டு தனியா இருக்கு. இந்த பக்கம் பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்கோர் போர்டு, அந்த பக்கம் பாக்குறவங்களுக்கு அந்த ஸ்கோர் போர்டு, விளம்பர ஐடி, ஸ்கோரிங் ஓடுறது எல்லாமே பண்ணிக்கிறோம்.
1: சரிங்க, இந்த கரூர் கூடைப்பந்து கழகம் அதோடைய செயலாளராக இருக்கீங்க. உங்களுடைய ரோல் வந்து இது வந்து நடத்துறது மட்டுமா, இல்லாட்டியும் வந்து அதற்கு மேலும் வந்து பிளேயர்ஸை ஊக்கப்படுத்துறதுல இருந்து சரி நிறைய வீரர்களை வந்து தேர்வு செய்வதிலையும் அவங்களுக்கு வந்து பயிற்சி ஊக்குவதிலையும் உங்களுடைய பணி என்ன இருக்கு?
2: இந்த போட்டியை நடத்துறதுக்கு காரணமே கரூர் மக்கள் பார்த்து ரசிச்சு அவங்களுக்கு பயிற்சி எடுத்து மேற்கொண்டு விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக வர வேண்டும் என்பதுக்காகத்தான் இந்த போட்டியை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். 12 முன்னாடி பெண்கள் போட்டியை கரூர்ல ஏகப்பட்ட காலேஜ் வந்துருச்சு. இப்ப காலேஜ் வந்த பின்னாடி கரூர்ல வந்து ஒரு லேடிஸ் மேட்ச் நடத்தணும்னு முடிவு பண்ணும் போது கரூர் வைசா பேங்க் முன் வந்தாங்க. தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். கரூர்ல லேடிஸும் மேல வர வேண்டும், மென்னணியும் மேல வர வேண்டும் என்று இந்த அடிப்படையில தான் இந்த மேட்ச் நடத்துறோம். இங்க கரூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் அப்பாயின்மெண்ட் பிளேயரா போயிருக்கிறாங்க. குறிப்பாக காலஞ்சென்ற ஐஏஎஸ் அதிகாரி தானேஸ்வரன் நம்ம கரூர் கிளப்புக்கு விளையாண்டவர் தான். அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் சபீர் அகமது இந்தியனுடைய கேப்டனா இருந்தாப்லயே பேஸ்கெட் பால்ல, அவரும் ஓஎன்ஜிசில போயிருக்காரு, அவரும் கரூர்கார் தான். இதே மாதிரி சரவணன், ஆறுமுகம் இவங்க எல்லாம் கரூர்ல இருந்து போனவங்க தான், வெகு பேர் இருக்கிறாங்க. அதனால இதை நடத்துறத காரணமே கரூர் மக்கள் பார்த்து பழக வேண்டும், கத்துக்க வேண்டும்.

0: வேண்டும், அவங்க மேல ஜாப்புக்கு போக வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த மேட்ச் நடத்திட்டு
1: அவங்களுடைய பணி மென்மேலும் வளர வந்து வாழ்த்துக்கலங்க.
0: தேங்க்யூ சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமலுதீன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்.
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதலாளி வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு தங்கத்தின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். 14,780 ரூபாய் ஒரு கிராம் ஆபரண தங்கம்னு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை 295 ரூபாய் ஒரு கிராம் என்றும், பெட்ரோல் இன்றைய விலையில் 108.58 ரூபாயாகவும், டீசல் 100.42 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து இணையலாம் காலை மலரில்.

தேவதே.

0: தொடர்ந்து கேட்கலாம் காலை மலரில் தகவல்களோடு பாடல்களும். அதற்கு முன் தமிழ் செய்தி அறிக்கை சில நொடிகளில்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப் கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு முட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 1 லட்சம் ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பி ஆர் இ சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு

0: வெளியுறவு தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் இப்பொழுது 7:25.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. காலை மலர் கேட்டு இருக்கோம் தகவல்களுடன் பாடல்களும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மே மாதம், அதாவது இந்த மாதம் 2026 இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகள் முழுமையாக பயன்பெறவும் பல்வேறு காரணங்களால் தவணை தொகை நிறுத்தம் செய்யப்பட்ட பயனாளிகள் மீண்டும் திட்டத்தில் இணைந்து பயன்பெறவும் மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் வட்டார அளவில் நடைபெறும் பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்ட சிறப்பு முகாம்களில் பங்கேற்று தங்களின் ஆவணங்களில் உள்ள குறைபாடுகளை சரிசெய்து தொடர்ந்து திட்டத்தில் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொள்கிறாா்.

மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, புதுக்கோட்டை நகரிய துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படும்னு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சமயபுரம் மண்ணச்சநல்லூர் ரோட், வெங்கங்குடி வாவூசி நகர் பூங்கா, எழில் நகர் காருண்யா சிட்டி, மணச்சநல்லூர் இருகளூர், கல்பாளையம் கொணலை, மேல சீதேவி மங்கலம், புறத்தாக்குடி சாப்புதூர், வலையூர் கரியமாணிக்கம் பாலையூர், தெற்கு எதுமலை கன்னியாகுடி, ஸ்ரீபெரும்புதூர் தச்சக்குடி, மருதூர் மாடக்குடி, வைப்பூர் சங்கர்நகர் கூத்தூர், நொச்சியம் பழூர் பாச்சூர், திருவாசி பனமங்கலம் குமரக்குடி, அழகிய மணவாளம், அந்தோணி திருவரங்கம்பட்டி, கோவத்துக்குடி மான்பிடி மங்கலம், நாராயண கார்டனில் ஒரு பகுதி, மருதமுத்து நகர் ராஜா நகர், நாராயண நகர் ஆனந்த நகர், மேனகா நகர் சாலப்பட்டி, ஐயம்பாளையம் ராசம்பட்டி தத்தமங்கலம், தழுதாட்பட்டி சிறுகுடி விராணி சிறுப்பத்தூர் தேவிமங்கலம் அக்கரைப்பட்டி வங்காரம் மற்றும் ஆய்குடி பகுதிகளில் காலை, அதாவது இன்னைக்கு காலையில 9:45 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின்சாரம் இருக்காதுன்னு திருவரங்க கோட்டை செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மணப்பாறை துணைமின் நிலையத்திலும் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து விநியோகம் மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு இன்று மின் விநியோகம் இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பணங்கொம்பு துணை மின் நிலையத்திலும் இன்று காலை 9:45 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால மின் நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இன்று காலை நிலவரப்படி 78.78 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1603 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 44, கத்திரிக்காய் 100 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, சின்ன வெங்காயம் 60 ரூபாய், கொத்தவரங்காய் 36, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 56 ரூபாய்க்கும், சுரைக்காய் 24, சௌசௌ 44, புடலங்காய் 36, பரங்கிக்காய் 56, முள்ளங்கி 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய் என்றும், சேனைக்கிழங்கு 36 ரூபாய்க்கும், சேப்பக்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு 34 ரூபாய், கேரட் 64, முட்டைக்கோஸ் 38, பீட்ரூட் 44, பச்சை பட்டாணி 240 ரூபாய் என்றும், காலிஃபிளவர் பூவென்று 40 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். காலை மலரில் தகவல்களோடு பாடல்களும் இதன் அடுத்த அங்கமாய் ஒலிக்கவிருக்கிறது.

0: நோய்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு தாங்க தடுப்பூசிகள். எந்தெந்த வயசுல என்னென்ன தடுப்பூசிகள் எல்லாம் எடுக்கணுமோ அதை தவறாம எடுத்துக்கணுங்க. இப்ப நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால ஏற்படுது, அதை கண்டறியறதுக்கான பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்கு, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய தடுக்க முடியுமா டாக்டர்?
1: புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் வருது. அதுல விமெனுக்கு ரொம்ப அதிகமா ரொம்ப காமனா நம்ம பாக்குற கேன்சர் சர்வைக்கல் கேன்சர். சர்விக்ஸ்னா நம்மளோட யூட்ரஸோட வாய்ப்பகுதி. ஆனா இந்த சர்வைக்கல் கேன்சர் மட்டும்தான் ஒரு லேடிக்கு வரக்கூடிய ஸ்பெசிபிக் கேன்சர்ஸ்ல இருந்து உங்களால ஏர்லியாவும் கண்டுபிடிக்க முடியற மாதிரி ஒரு டெஸ்டும் பிரிவென்டே பண்ற மாதிரி ஒரு ஊசியும் இருக்கு. இது கண்டிப்பா நமக்கு இதை பத்தி தெரியணும். நம்ம நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு பேர் பயனடைறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த சர்வைக்கல் கேன்சர் ஆர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒரு இன்ஃபெக்ஷன்ல வரதுதான் 80% சர்வைக்கல் கேன்சர் கேசஸ். சோ அந்த HPV அப்படிங்கறது ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது செக்ஷுவல் லைஃப் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாருக்கு வேணா வரலாம். யூஸ்வலா அந்த இன்ஃபெக்ஷன் வந்தா கூட 90% மக்களுக்கு அது தானே சரியா போயிடும், நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த ஹை ரிஸ்க் டைப்ஸ் மட்டும் நம்மள அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது நம்மளோட சர்விக்ஸ கொஞ்சம் புண்ணாக்கி அதுக்கப்புறமா போக போக போக அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பேப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. யூஸ்வலா மற்ற கண்ட்ரீஸ்ல ஏன் இந்தியன் கைட்லைன்லுமே 30 மேல எல்லாரும் ஒன்ஸ் இன் 3 or 5 அந்த பேப் டெஸ்ட் வித் HPV வைரஸ் டிடெக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. இதை பண்ணிக்கும் போது நமக்கு கர்ப்பப்பையில இருக்கிற புண்ணை பத்தி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம், அது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே. அண்ட் அப்படி புண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா அம்மா அதோட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அது கேன்சரா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப சர்ஜரி பண்ணி நம்ம யூட்ரஸே எடுக்க போறோம் டிசைட் பண்ணா கூட அந்த புற்றுநோய்ங்கிற வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா எடுத்தா நம்ம ட்ரீட்மெண்ட் அதோட நிக்காது. அதுக்கான ஃபாலோ அப் சில பல வருஷத்துக்கு போகும். ஆனா அந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லிக்விட் பேஸ் சைட்டாலஜி பேப்ஸ்மியர் அண்ட் HPV டிடெக்ஷன் கொஞ்சம் அதை ரெகுலரா 3 to 5 உங்களோட கைனகாலஜிஸ்டோட நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நம்ம நமக்கு பண்ற பெரிய கிஃப்ட். அதே மாதிரி பொன் குழந்தை எல்லாம் பெரியவங்களை ஆன உடனே இந்த HPVக்கு இருக்கிற வேக்சினை போட்டுக்கலாம். இந்த HPV வேக்சின் இப்போ எல்லா இடத்துலயும் கிடைக்குது. முக்காவாசி அந்த குவாட்ரிவேலன்ட் வேக்சின் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த குவாட்ரிவேலன்ட் வேக்சின்னா எந்த 4 ரொம்ப ஆபத்தோ அந்த 4 இருக்கிற வேக்சின். இப்போ நானோ வேலன்ட்னு 9 சப்டைப்ஸ் இருக்க வேக்சினும் வந்தாச்சு. சோ நம்ம போட்டுக்கும் போது எது அப்கிரேடடோ அதே பாத்துக்கலாம் நம்ம. இது நம்ம 0-6 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு போட்டுக்கிட்டா இன்னைக்கோட போடுறது 0 டோஸ். இன்னிலேருந்து 2 அண்ட் 6 போட்டுக்கிட்டா நம்ம ப்ரிவென்ட் ஆகலாம். மிடில் ஏஜ் லேடிஸ் எல்லாம் கேட்கலாம், நான் சின்னவளா இருக்கும்போது இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் இல்ல, எனக்கு தெரியல, அதனால நான் போட்டுக்கல, இப்ப போடக்கூடாதான்ட்டு. எஸ் போட்டுக்கலாம், அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஆஸ் மெடிக்கல் பீப்பிள் நாங்க ஒரு 40 வரைக்குமே டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துதான் அனுப்புறோம் இந்த HPV வேக்சின் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போட்டுன்றணும் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ கவர்மெண்ட்லயும் அவங்க வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, அதை கவர்மெண்டோட புரோட்டோகால்குள்ள கொண்டு வரலாமான்ட்டு. சோ நம்மளும் நம்மளோட பெண் குழந்தைகள் நம்மளோட நண்பர்கள் எல்லாரையும்

0: விழிப்புணர்வு சொல்லி நம்ம அந்த ஹெச்பிவி வேக்சினையும் ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் அதை ப்ரமோட் பண்ணா கூட இந்த பேப்ஸ்மியரையும் கரெக்டா தவறாமல் செஞ்சுக்கிறது நம்ம நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கற பெஸ்ட் கிஃப்ட்.
1: கர்ப்பகால ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: பன்னாங்கொம்பு துணை மின் நிலையம் மற்றும் மணப்பாறை அடுத்த புத்தானத்தம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இந்த மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளுக்கு இன்று காலை 9:45 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. TNPSC குரூப் 1 பிரிலிம்ஸ் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் வாயிலாக பயிற்றுநர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுபவமிக்க பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளில் நேரடியாக கலந்து கொள்வதோடு 9499059916 மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 9499059916 என்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பயனடையலாம்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு. ஏரிகளில் வண்டல் மண், களிமண், சாதாரண மண் போன்றவற்றை விவசாயிகள் பொதுமக்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ள TNESEVAI.TN.GOV.IN என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காரு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026 மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறும் தெரிவிச்சிருக்காங்க. ஆச்சு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இனி தெரிஞ்சுக்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 8 மணிக்கு நமது முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களுடைய வாட்ஸ்அப் வழி விருப்ப பாடல்கள், நேர்களே நீங்கள் அனுப்ப வேண்டிய பாடல்கள் 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடியது அவசியம். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி எண் நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 938-546-102-1. நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு, இதில் காலநிலையும் வேளாண்மையும் அப்படிங்கிற தலைப்பில் இயற்கை விவசாயி தா தங்க பாண்டியன் அவர்கள் நேரலையில் வராங்க. நேர்களே உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோடு 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. இரண்டு எண்ணுமே கிடைக்கலனா எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணான 938-546-102-1 இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்க அனுப்பலாம். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. கேட்டு ரசித்தோம் காலை மலரில் தகவல்களுடன் பாடல்களும் முதல் அலைவரிசையில்.

அழகான காலை வணக்கத்துடன் நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்க போகிறோம் இதயராகம் நிகழ்ச்சியில. இப்போவே அதுக்காக நேர்கள் உங்களோடக்கு விருப்பமான பாடல்களை 938-546-102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இதயராகம் நிகழ்ச்சியில். யார் எங்கேருந்து அப்படின்னா ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டம் பழனி வட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன படத்துல இருந்து அப்படின்னா மதராசி படத்துல இருந்து.

கவிதை ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆனந்தபுரத்திலிருந்து நாகராஜ், மாதேஷ், தன்வர்ஷ், கீதா, சூரியலதா, ரித்யா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் மயில் படத்திலிருந்து.

திருச்சி வானொலி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சி கீழிணைஞ்சிருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கூடலூர்லேருந்து லிபிஷா, சியோனா, ரியோனா, ஜெரால்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் நீட் படத்திலிருந்து.

0: திருச்சி வானொலி மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். நீர்களே ஆங்கில செய்திகளை தொடர்ந்து 8:45 வர இருக்கிற வானொலிக்கு துணுறு சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து 9 மணிக்கு வர இருக்கிற அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு எஸ் ரங்கப்பிரியா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசிக்க போகிறோம். காலை மணி 10:45 வரக்கூடிய இலக்கிய பேழையில் இன்றைக்கு கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் உரை வழங்குகிறார் மா பாண்டி செல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள் உரை வழங்க கேட்கலாம்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் அரசிட்டாடி ஆடும் மயில் மோகம் அழகா.
0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

சரியா 8:30 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா காதலிக்க நேரம் இல்லை படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க செல்வி ஜாய் திருச்சியில இருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ.

திவ்யராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோட் பட பாடல் கேட்டுக்கிறாங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நிக்சன், ஜொனிதா, வனராஜ், டஃபினி இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

கேட்டிருக்கோம் இதேராகம் திருச்சி வானொலி மதிய அலை 936 கிளவர்ஸில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னியின் செல்வன் 2 படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கரூர்லேருந்து செல்வி.

இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.

ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுகப்பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 ஆண்டு விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 ஆண்டுகள் வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 ஆண்டுகளாக கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுகப் பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு

0: காலைப்பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற

0: அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.

9 மணி. அரங்கிசையில் இன்று ரங்கப்பிரியா சங்கரநாராயணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எஸ் விஜயராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சஹானா வர்ணம்.

அரங்கிசை இல்லினி பிரியசக்கமா என தொடங்கும் வனஸ்பதி ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் தொடர்ந்து சங்கரி சங்குரு ஷியாமா சாஸ்திரிகள் கீர்த்தனை சாவேரி ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

நேரம் இப்பொழுது 9:29 அரங்கிசையில் இன்று ரங்கப்பிரியா சங்கர் நாராயணன் அவர்களின் வயலினிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் விஜயராகவன் அவர்கள் மிருதங்கம். இனி பாலிஞ்சு காமாட்சி என தொடங்கும் மத்தியமாவதி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த ஷியாமா சாஸ்திரிகள் கீர்த்தனை.

0: நேரம் இப்பொழுது 10 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஜப்பானின் டொஷிமிட்டு

0: மொட்டேகி ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நீர் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் வரும் 3ஆம் தேதி கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கருக்கான தரவரிசை பட்டியல் வரும் 2ஆம் தேதி அனைத்து கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என்றும், இதற்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் 5-6 தேதிகளில் நடைபெறும். பொது கலந்தாய்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 23 இளநிலை புகைப்பட கலைஞர் உட்பட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 461 பணியிடங்களுக்கு விண்ணப்ப பதிவு நாளை தொடங்க உள்ளதாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வேளாண், பொறியியல், நெடுஞ்சாலை, பொதுப்பணி, ஊரக வளர்ச்சி, தொல்லியல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங்காலோன் தலைமையில் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா இன்று காலை 11 மணியளவில் நடைபெறவுள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்று குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் இடையே நின்ற கோலத்தில் ராஜகுருவாக குரு பகவான் அருள்பாலிக்கிறார். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களில் ஒன்றாக இக்கோவில் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் இன்று காலை 11 மணியளவில் குரு பெயர்ச்சி விழா நடைபெறவுள்ளது. விழாவை ஒட்டி தஞ்சாவூரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சியை ஒட்டி ஜூன் 3ஆம் தேதி லட்சார்ச்சனையும், 7ஆம் தேதி வரை பரிகார ஹோமமும் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: கோவா மார்கோவில் நடைபெறும் சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா மாலத்தீவை 11-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எம் ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31 தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி முற்பகல் 11 மணிக்கு.

0: நிறைவு பெறுகின்றது இன்றைய போடு ஆட்டம் போடு.
1: நேரம் இப்பொழுது 10:32 அடைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு நேர்களை இனி கேட்கலாம். ஒரு பட பாடல்களில் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷாலினி குரலில் இந்த பாடல்.

0: விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
1: ஏப்ரல் மாதத்தில் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க இந்த பாடலை.

0: இதுவரைக்கும் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா. நேரம் இப்பொழுது 10:45.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா, ஒரே ட்ரேட்ல சிக்ஸர், இதோ மாட்டிக்கிச்சு.
2: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
3: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. வறுமைய குழந்தைங்க எப்படி உணர்றாங்க, அதனால அவங்க என்ன

0: என்ன இழக்கிறாங்க. அதுக்கான காரணம் தெரிஞ்சாலும் அத சரி செய்ய முடியாத பருவத்துல அந்த மனசு படுற பாட்ட கதவுங்கிற சிறுகதையா படைச்சிருக்காரு எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள். அந்த கதவின் ஒவ்வொரு அசைவையும் எடுத்துரைக்க இணைகிறார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள்.
1: இயற்பெயர் ராயங்குள ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் ராஜநாராயண ராமானுஜ நாயக்கர் என்பது இவருடைய பெயரை சுருக்கி கி ராஜநாராயணன் என்று அவர் வைத்துக் கொண்டார். 1923 செப்டம்பர் 16 பிறந்தவர். இவருடைய துணைவியார் பெயர் கணவதி அம்மாள், பிள்ளைகள் திவாகரன் பிரபாகரன். இவர் ஒரு முழுநேர விவசாயி. இவர் சிறந்த கதை சொல்லி சிறந்த எழுத்தாளராக இருந்தார். மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை. பள்ளிக்கூடத்தில் மழைக்கு ஒதுங்கிய போது கூட நான் பள்ளியை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் என்று கூறுவார். 7வது வரைக்கும் தான் எழுத்தாளர் கீரா அவர்கள் படிச்சிருக்காங்க. ஆனா பிற்காலத்துல பாண்டிச்சேரியில அவர் தமிழ் பேராசிரியரா அவர் இருந்தார். அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர்கள். கரிசல் காட்டு தந்தை என்று அழைக்கப்படுபவர். கு அழகிரிசாமியோட சிறந்த நண்பர். 1991 சாகித்ய அகாடமி விருது கோபலபுரத்து மக்கள் நாவலுக்காக இவர் பெற்றார். அவருடைய முக்கியமான கருத்து பேச்சு மொழியே மொழியின் சரியான வடிவம் அப்படின்னு சொன்னாரு. 1947 1951 இடையில விவசாயிகள் போராட்டத்துக்காக சிறைக்கு போனாரு. இந்திய பொது உடைமை கட்சியோட உறுப்பினர் அவரு. அவருடைய முதல் சிறுகதை மாயமான் அப்படிங்கிறது 1959 சரஸ்வதி இதழில் வெளிவந்துச்சு. கரிசல் மக்களோட வாழ்வு, அவங்களுடைய துன்பவியல் வாழ்க்கை, தென் தமிழக மக்களோட வாழ்க்கையை இவர் அப்படியே எடுத்துக்காட்டியவர். கரிசல் காட்டு சொல்லகராதியை உருவாக்கியவர். கிடை பிஞ்சுகள்ங்கிற குறுநாவல்களை எழுதினாரு. அதே மாதிரி கோபல்ல கிராமம், கோபலபுரத்து மக்கள், அந்தமான் நாயக்கர் இந்த நாவல்கள் எல்லாம் எழுதினாரு. 7 கட்டுரைகள் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு. இவரோட கிடை குறுநாவல் வந்து ஒருத்திங்கிற திரைப்படமா ஆக்கப்பட்டுச்சு. கரண்ட்ங்கிற சிறுகதை இந்தி திரைப்படமா உருவாக்கப்பட்டுச்சு. பல்வேறு விருதுகளை கீரா அவர்கள் பெற்றிருக்காங்க. இலக்கிய சிந்தனை விருது, சாந்தோம் பன்னாட்டு கிறித்தவ சங்கத்தோட சிறந்த எழுத்தாளர் விருது, தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது, மனோன்மணி சுந்தரனார் விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்ட தமிழ் இலக்கிய சாதனையாளர் விருது, அப்படின்னு ஏகப்பட்ட விருதுகளை கீரா அவர்கள் பெற்றிருக்கிறார். கதவுங்கிற சிறுகதையில ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்துல அப்பா வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு. அம்மா இருக்காங்க, குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு தம்பி இருக்கான், ஒரு கை குழந்தை இருக்கு. அவங்க அம்மாவும் காலைல வேலைக்கு போயிருவாங்க. அவங்க வீட்டுல ஒரு கதவு ஒண்ணு இருந்துச்சு, நல்ல பழங்கதவு. பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாரும் அந்த கதவுக்கு வந்துருவாங்க. அந்த கதவுல இந்த குழந்தைங்கெல்லாம் என்ன செய்யும்னா, கதவு விளையாட்டு, அதாவது பஸ் விளையாட்டு விளையாடுறது. கதவு பிடிச்சிட்டு தொங்கிட்டு எல்லாரும் எங்கே போகணும் அப்படின்னோன்னே திருநெல்வேலி இப்படி ஒவ்வொரு ஊரா சொல்றது. லட்சுமியோட தம்பி சீனிவாசன் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுப்பான். கதவை அப்படி ஆட்டுறது, எல்லாரும் எங்கே போகணும் அப்படின்னோன்னே திருநெல்வேலி இப்படி ஒவ்வொரு ஊரா சொல்றது. இப்போ திருநெல்வேலிக்கு போறேன் அப்படின்னோன்னே சரி இந்தா டிக்கெட்டு அப்படின்னோன்னே கதவை அப்படி ஆட்டி விடுறது. இப்படி டெய்லியும் கதவு விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் கிடக்குது, அதில் ஒரு நாய் படம் இருக்குது. அந்த நாய் படத்தை எடுத்து லட்சுமி சந்தோஷமாக அந்த கதவுல ஒட்டி வைக்கிறாள். அப்போ அதை பார்த்து அவங்க தம்பி சந்தோஷப்படுறான். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷமான அந்த விஷயம் என்னென்னா, அந்த வீட்டு கதவு தான். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊர் தலையாரி வர்றாரு. அவங்க அம்மா வரி கட்டலை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாளும் வர்றாரு. அந்த அம்மா சொல்லுது, அவரும் ஊருக்கு போய் 4-5 மாசம் ஆச்சு, என்ன தகவல்னே தெரியல, மழையும் ஒன்றும் இல்லை, எந்த வரியை கட்டுவேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட முடியல, அந்த குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு அந்த அம்மா வறுமையை சொல்லுது. ஒரு 2-3 நாள் சென்று ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த கதவை பேத்து எடுத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போகல கூட அந்த எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து பின்னாடி ஓடுதுங்க. தூக்கிட்டு போகிறவங்க ஓடுங்கன்னு விரட்டி விட்றாங்க. எல்லாரும் சோகமாக அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. கதவு விளையாட்டு நம்ம விளையாட முடியாதேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கதவு இல்லையேன்னு ஒவ்வொன்று அழுகிறா. ரொம்ப குளிர்காலம் வேற, இரவெல்லாம் தூங்க முடியலை. அந்த குளிர் வாடையில் கை குழந்தை இறந்தே போயிடுது. இந்த மாதிரி எல்லா வறுமையும் சூழ்ந்து இருக்கையில் ஒரு நாள் வந்து பள்ளிக்கூடம் போகிறாங்க அந்த குழந்தைங்க. அக்கா நம்ம கதவு நான் பார்த்தேன் வான்னு சொல்லி போய் பார்க்கல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு சாவடியில் அந்த கதவை வச்சுருக்காங்க. அப்படியே கரையை அரித்து சும்மா கிடக்குது, ஒரு பயனும் இல்லாமல் கிடக்குது. ஒரு வீட்டோட மொத்த சந்தோஷமும் அந்த கதவு தான். இப்போ ஒரு பயனும் இல்லாமல் வரிங்கிற பேரில் அது கிடக்கும். இங்கே அதை பார்த்துட்டு போய் தொட்டு அழுவாவ, கட்டி பிடிச்சி அழுவாங்க அந்த குழந்தைங்க. கதவுங்கிற சிறுகதை இந்த மாதிரி முடியும். அதாவது ஏழைங்களோட நிலைமை, அந்த கரிசல் காட்டு மக்களோட நிலைமை வந்து குறிப்பாக குழந்தைங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வறுமையோட சேர்த்து நகைச்சுவையும் சொல்லியிருப்பார்.

0: கஷ்டத்தை சொல்லியிருப்பாரு, மக்களோட வாழ்வியலையும் எடுத்து சொல்லியிருப்பாரு. அப்படியான சிறுகதை தான் இந்த கதவுங்கிற மிகச்சிறந்த சிறுகதை.
1: எழுத்தாளர் கீரா அவர்களின் ஒவ்வொரு படைப்பிலும் கரிசல் மண்ணை நம்மால் நுகர முடியும் என்பதற்கு அவரது கதவு சிறுகதையே சான்று பகரும் என்றார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். இயல்பாய் இயற்கையில் நடக்கும் காட்சி நம் எண்ணங்களின் நீட்சியாய் எழுத்துரு பெற்று கவிதையாய் பிரசவிக்கும் போது நமக்குள் துளிர்வது என்னவாயிருக்கும் என கவிஞர் பாரதி மோகன் அவர்களிடம் கேட்டபோது,
2: வாழ்வு என்பது மிக அழகானது அப்படிங்கறது இருக்கு இல்லையா. இந்த உலகத்துல எல்லாமே அழகுதான், பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாமே காரண காரியத்தோட தான் இருக்கு அப்படிம்பாங்க. அது போலதான் நாம என்ன மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கறதான் புறப்பொருள் வந்து நமக்கு வலியவோ துன்பத்தையோ ஏற்படுத்துறது தவிர எல்லாமே மிகச்சரியாக தான் நடந்திருக்கு. மனம் என்பதுதான் மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனம் என்பதுதான் மிகப்பெரிய வரம்னு சொல்லுவாங்க. நிகழ்வை இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படியாக இருக்கலாம் அப்படிங்கறத மனம் தான் மாத்தி பாக்குறத தவிர மத்தபடி இங்கெல்லாம் ஒரே விஷயமா தான் நடக்குது. காதலியை பார்க்கிறார் அல்லது ஒரு பிடித்தவர்களை பார்க்கிறார், அப்போ வந்து எல்லாமே அழகா இருக்கு. அவங்க போட்டிருக்க ஆடை நல்லா இருக்கு, அவங்க நடந்து வர அழகு நல்லா இருக்குது, அவங்க பேச்சு நல்லா இருக்கு, அவங்க மனம் நல்லா இருக்கு, இல்லாத விட எல்லாமே அழகா இருக்கு. நம்ம போய் தனியா ஒரு இடத்த எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல தான் இந்த கவிதையை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கவிஞர் பழனி பாரதி ஒரு கவிதை சொல்றாரு, 100 கிளை நீட்டி 1000 பூ பூத்து 1000 இலையசைத்தால் உன் அழகில் எங்கே நாம் அமரும் இச்சிறுக்குருவி அப்படின்னு கேட்கிறாரு. மிக அழகா, இந்த உலகமே அழகானது, இது அழகா தெரியும் போது நாம எங்கிருந்தா என்ன அப்படிங்கிறது தோணும் இல்லையா. இப்படியான பரவசமான ஒரு நிலையை வந்து கவிதை எழுதுறது தான் பழனி பாரதியுடைய கவி ஆளுமையில கருதுறேன். காதலில் மிக அழகானது காதலி மட்டுமல்ல, காதலி வைத்திருக்கிற பொருட்களும் கூட அந்த காதலை போலவே அழகானது. அப்படி பார்க்கும்போது அவ கையில் இருக்க வளையலா, அவ காதில் இருக்க தோடா, அவ கால் கொலுசா, இல்லை காலில் இருந்திருக்கிற செருப்பா, அவள் வைத்திருந்தா எல்லாமே அழகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவர் மிக அழகா சொல்றாரு, உன் கைப்பையை ஒரு நாள் திறந்து பார்த்தேன், ஒரு நிலவும் 2 வானவெல்லும் இருந்தன அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகு பாருங்களேன். இது வந்து காதலி அப்படின்னு ஒரு குறியீடா நம்ம பார்த்துக்கிட்டா கூட அன்பும் பேரன்பும் தான் இந்த கவிதைக்கான மூலம். எல்லா நிகழ்வுமே திரும்ப திரும்ப நடக்காது, ஒரு முறை தான் நடக்கும். அந்த ஒரு முறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்வை இருத்தலை நியாயப்படுத்துகிற உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இதை மிக அழகா சொல்றாரு, ஒரு வாட்டி தான் எல்லாம் நடக்கும், திரும்ப நடக்காது. அந்த ஒரு வாட்டி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம வாழ்வை தீர்மானிக்கிற ஒன்னா இருக்கு. நீ ஒரு முறைதான் பார்த்து விட்டு போனாய், என் வீட்டு ஆளுயர கண்ணாடி உன் நிழற்படமாகிவிட்டது. எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். அந்த நிழற்படம்ங்கிறது ஒரு படிமம், அது துயரா மகிழ்ச்சியா அன்பா என்னவா இருக்குங்கிறது வாசக மனநிலையில உள்ளது. ஒரு கவிதை வந்து இப்படித்தான் மொழிகளால் பேசிவிட்டு நம்மை மௌனத்தில் இறக்கிவிட்டு போய்விடுகிறது. நாம் என்னவாகிறோம் என்பது நமக்கே தெரியாமல் போய்விடுவதுதான் மொழியியலின் கவிதையின் அழகு. அதாவது ஒரு கவிதை எப்போதுமே வாழச் சொல்கிறது, வாழ கற்பிக்கச் சொல்கிறது, வாழ வழி சொல்கிறது.
1: கவிஞர் பழனி பாரதி அவர்களின் கவிதையை இலக்கிய பேழையில் ரசிக்கும்படி தந்தார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

உனது அன்பு எனது அன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம் தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

0: சாப்பு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டேகேயுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு

0: வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை மதேலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பனிரண்டு மணி வரை இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரத்தில் முதலில் வெள்ளையத்தேவன் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: மனோ உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சினி பாடிய பாடலை கேட்டீர்கள். விஐபி படத்திலிருந்து.
1: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: தொடரும் பாடல் உழவன் படத்திற்காக ஷாஹுல் அமீத், ஜி வி பிரகாஷ் பாடியது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:29. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இனிய திரை இசை பாடல்களை தேன் சிந்தும் நேரத்தில். தொடர்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலுடன் ஐ லவ் இந்தியா படத்திற்காக.

சீவலப்பேரி பாண்டி படத்திற்காக ஒலித்தது. சித்ரா பாடிய பாடல். இனிய அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில். சக்திவேல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க

0: அமெரிக்க தேசிய விருது, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேரம் 11:52. தென் சிந்தும் நேரத்தில் தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது ரிக்ஷா மாமா படத்திற்காக.

0: நிறைவாக தேவர் மகன் படத்திற்காக எஸ் ஜானகி.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: குறளமுதம் குற்றங்கடுதல் 44 அதிகாரம் 6வது குறட்பா. தன்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மல்லி மல்லி, என்ன சத்தத்தையே காணோம்? சரி, தோட்டத்து பக்கம் போய் பாப்போம்.
3: வா லட்சுமி, வா வா. ஏது இந்த பக்கம்?
2: சாயங்காலம் கோயிலுக்கு போறேன், அதான் நீயும் வாரியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
3: நானா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா.
2: அப்படி என்ன வேலை? ஆமா, தோட்டத்துல அங்கங்க கொத்தி போட்டு வச்சிருக்கியே, என்ன இது?
3: ஒரு செய்தி தெரியுமா? நேத்து பக்கத்து தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க லட்சுமி. அதான் நம்ம வீட்டு

0: மாடத்தையும் சுத்தம் பண்ணலாமே அப்படின்னு காலையிலேயே வேலையா ஆரம்பிச்சிட்டேன்.
1: அட பாம்புனா அவ்வளவு பயமா உனக்கு?
0: இல்லையா பின்ன, 6 அடி பாம்பு பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அள்ளு விடுது. எங்கே பார்த்தாலும் பாம்பு மாதிரியே தெரியுதுன்னா பார்த்துக்க.
1: அடியாத்தி, அப்படியா?
0: ஆமாம் லட்சுமி, ஆமாம் லட்சுமி. இதில் இன்னொரு செய்தி தெரியுமா? நேற்று பத்திரிக்கையில் படித்தேன். உலகத்திலேயே சின்ன பாம்பு பார்படோஸ் த்ரெட்னு பேர். நல்லா வளர்ந்த பாம்பே வெறும் 20 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஒரு கம்பளி பூச்சியை விட 2 மடங்கு பெருசுன்னா பார்த்துக்கோங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாம்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
1: கேக்குறப்பயே ஆச்சரியமா இருக்கே. ஆய்வுகள்லாம் பண்ணா பதிவு பண்ணி வைப்பாங்க தானே?
0: கரெக்டு. இந்த பாம்பே இல்ல, இது அழிஞ்சு போன வகையில ஒண்ணு அப்படின்னு இதை சேர்த்துட்டாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
1: அது சரி மல்லி, எதனால இதெல்லாம் அழிஞ்சு போச்சா?
0: ஏன் தெரியுமா? பார்படோஸ்ல இந்த பெண் பாம்புகள் 1 தடவை 1 முட்டை தான் போடுமா. விவசாயம்லாம் அதிகமாயிடுச்சு இல்ல, அதனால இந்த பாம்புகளுக்கு இடமே இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. விஷப்பாம்பு இல்ல அப்படின்னாலும் இதுவும் கொஞ்சம் பயம்தான்.
1: இரு இரு, பார்படோஸ் பாம்புகளால நம்மள மாதிரி சனங்களுக்கு என்ன பிரயோஜனம்?
0: என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட? மத்த பெரிய பாம்பெல்லாம் தனக்கு ஏத்த சைஸ்ல பெருச்சாளியிலிருந்து சின்ன எலி வரைக்கும் பிடிச்சு தின்னு விவசாயிகளை காப்பாத்துதா இல்லையா? இந்த பாம்பு சின்னது தானே, அதனால சின்ன சின்ன பூச்சி கரையா எறும்பு அப்படின்னு சாப்பிட்டு விவசாய நிலங்களை பாத்துக்குது. அதுங்களுக்கு பார்வையும் இல்ல, தரையில ஓட்ட போட்டு பூச்சிகளை சாப்பிடுதுன்னா பாரு.
1: அப்ப அந்த பார்படோஸ் பாம்பை நாம பத்திரமா பாத்துக்கணுங்கற?
0: கண்டிப்பா, அத பார்படோஸ்ல இருக்கிற மக்கள் பாத்துக்குவாங்க. இங்க இருக்கிற பாம்புகளை நாம நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். சரி சரி, வந்தது வந்துட்ட. அந்த பக்கம் கரையா கூடு கட்டி இருக்கு, கொஞ்சம் வாயன் ஹெல்ப் பண்ண, அதை சுத்தம் பண்ணிடலாம்.
1: ஐயோ ஆள விடுமா சாமி?
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் இப்பொழுது 12:10. சங்கீத சாரலில் இன்று எஸ்பி ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வரதராஜன் அவர்கள் வயலின், நெய்வேலி நாராயணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீலாம்பரி ராகவர்ணம், ஆதி தாளத்தில் அமைந்த லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது.

சங்கீத சாரலில் இதுவரை எஸ் பி ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். வரதராஜன் அவர்கள் வயலின், நெய்வேலி நாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்வள பாதுகாப்பில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சிவரஞ்சனி அவர்கள். இதனைத் தொடர்ந்து மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை கே தமிழன் குழுவினர் வழங்குகிறார்கள். இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார்.

0: நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவில் இருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக

உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக BJP தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இலினி
4: 1, 2, 3
3: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பகல் ஒரு மணி.

காவிரி கரையின் கானம் பாடும் வானம்பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உங்கள் மனம் வருட வருகிறது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வானம்பாடி படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில தொடர்ந்து 1963 ஆண்டு யோகநாத் இயக்கத்துல எம்ஜிஆர் சாவித்ரி இவங்க நடிப்புல வெளிவந்த பரிசு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோடு இணைந்து பாடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்

நேரம் பகல் 1:10. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் 1969 சிவாஜி கணேசன், காஞ்சனா இவர்களின் நடிப்பில் ஸ்ரீதர் இயக்கிய சிவந்தமன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோடு இணைந்து பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போவோம்.

காலம் சில கடந்தும் நம் காதோடு உறவாடும் காவிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரகீதமாக. மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் 1961 ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி இவர்களின் நடிப்பில் வெளிவந்த பாசமலர் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள் யூடியூப் சேனல் நியூஸ் ஆன் ஏர் செயலி பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31 தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட தரக்கட்டுப்பாட்டு வேளாண்மை உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி. மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கவரிமான் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஜே வி ராகவலு, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோரின் குரலில்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரகீதம் நிகழ்ச்சியில் வரும் நிறைவு பாடல் ஞான ஒளி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: கண்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: No peace of mind.

0: அன்று நடந்தது ஆடி துடித்தது, இன்று நடப்பது நெஞ்சு துடிக்கிறது.
1: நேயர்களே, இதுவரை காற்றலைகளில் கானங்களை வீசிச் சென்ற மதுரை கீதம் மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு. இணைந்திருங்கள் நேயர்களை. இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா

0: திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கோரி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய PM வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச் சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச் சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ₹55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி

0: 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சேர்ந்தனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் இப்பொழுது 1:55 நிமிடம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: Champions Royal Challengers Bengaluru in qualifier 1 in Dharamshala this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. The winner of the match will directly advance to the final, while the losing side will get another opportunity in qualifier 2. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sancho border post in Rajasthan, launches Vibrant Villages program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL qualifier 1, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in Dharamshala this evening. And with that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது மண்வளத்தை பாதுகாக்கும் வழிமுறைகளை பகிர்ந்து கொள்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள்.
3: மண் அரிப்புனால எந்த அளவுக்கு இந்த பயிர்களுடைய விளைச்சல் பாதிக்கப்படும்? வயல் இருக்கு, சுத்தியிலும் வரப்ப கட்டியிருக்கோம், மண் அரிப்பு எப்படி இருக்கும்? மண் எங்க போகும்? வெளியில போகாது இல்ல
4: சார். நம்ம மண்ணுக்கு இந்த மாதிரி மண் அரிப்பெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சிட்டே இருக்கோம். என்னன்னா, இதெல்லாம் அதிகமாக ஊட்டி கொடைக்கானலில் இருக்குன்னு மட்டுமே நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் அது நம்ம மண்ணிலையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மண் அடுக்குகள்னு சொல்லுவோம் சார், ஆங்கிலத்தில் சாயில் ஹொரைசான்னு சொல்லுவோம். அதில் OABCR 5 ஒரைசான் இருக்கும். ஸோ அதில் ஓ ஒரைசான்னு சொல்லக்கூடிய மேல் அடுக்கு சார், அது மொதல் 10 சென்டிமீட்டர். அந்த மோதோ 10 சென்டிமீட்டருக்குள்ள தான் அங்கக கரிமாலம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, மண் அரிப்புன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா மினிமமா ஒரு 5 சென்டிமீட்டர் அடிச்சுட்டு போயிருமா மேல இருக்கிறதுல?
3: கட்டாயம்.
4: அப்போ அதுல இருக்கக்கூடிய அங்கக கரிம அளவு அப்படியே பாதியா குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு விளைச்சல்ல அப்படியே நிற்கும். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பண்டுன்னு சொல்லக்கூடிய வரப்புகளை உயர்த்த வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நெல் அறுத்துறோம். நெல் அறுத்த உடனேயும் அந்த வயலுக்கே போறதில்ல. என்னைக்கு மறுபடியும் நம்ம போய் நெல் போட போறோமோ அப்ப உழவு செய்வோம், நர்சரியில ரெடி ஆயிட்டே இருக்கும் பயிர். இன்னைக்கு ஒரு படி மேல போய் நம்மளே நாற்றங்கால் உருவாக்காம பக்கத்து வயல்ல அதிகமா போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்டே இருந்து வாங்கி அதை பண்ணிடுறோம். சோ இந்த நாற்றங்கால்ல 21 நாள் to 25 நாள் இருக்கிறப்பதான் நம்ம மீதி இருக்கிற வயலை சரியே செய்வோம். எப்படி சரி செய்வோம்? வரப்பை உயர்த்துறது, தண்ணி வெளியில வேற எங்கேயும் போகாம அடைக்கிறது, மண்ணை நல்ல உழவு செய்யறது. நம்ம மண்ணுக்கு நல்ல பொலப்பொழப்பு தன்மை தரணும்னா ஜிப்சம் போடணும். அதுவும் இந்த காலத்துல சப்சிடி ரேட்ல விவசாயம் சார்ந்த அங்காடியில நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா ஜிப்சம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரங்கள் இது எல்லாமே தருவாங்க. நீங்க இது எல்லாமே இடுறதுனால மண் அரிப்பை ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். இயற்கையால மண் அரிப்பு வர்றத நம்மளால தடுக்க முடியாது, ஆனா அதை சரி செய்வதற்கு இதெல்லாம் நம்ம பயன்படும்.
3: அதே போல இந்த பயிர் சுழற்சி முறைன்னு இருக்கு, அதுலயே மல்டிபிள் கிராப்ஸ் சொல்றாங்க. இந்த பயிர் சுழற்சி முறையும் சரி, மல்டிபிள் கிராப்ஸும் சரி, எப்படி இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுல பயன்படுது, அது ஏன் பண்ணா நல்லா இருக்கும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கறது சொல்லுங்க.
4: ஓகே சார், அதுல முதல் விஷயம் இந்த பயிர் சுழற்சியோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம், அறிவியல் ரீதியா என்னெல்லாம், எக்கனாமிக் ரீதியா என்னெல்லாம் நமக்கு தரம் உயர்த்தலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம நெல் முடிச்சதுக்கு அப்புறம் உளுந்து போறது, பயிர் போறது நல்லது, அது எல்லாருமே பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு மறுபடியும் உழவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது முத விஷயம். ரெண்டாவது விஷயம், உர தேவையே இருக்காது, நம்ம உரமே பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா தேவைக்கு அதிகமாவே நம்ம அங்க உரம் பயன்படுத்தி விட்டோம். சோ அதனால இங்க நம்ம உரம் பயன்படுத்த தேவையில்லை. அதுல பயிர் சுழற்சி முறையில முத விஷயம், இந்த நெல்லுக்கு அப்புறம் உளுந்து போறோம்னு சொல்றோம். அந்த உளுந்து இன்னைக்கு என்ன ஆயிடுது, அன்னைக்கு தெளிச்சு விட்டோன்னு வந்துருச்சு சார், போய் நம்ம கண்ணை மூடிட்டு

0: ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை நடத்திட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு மூட்டை வர்றதே பயங்கர கஷ்டமாக இருக்கு. அதற்கு நீங்கள் கொஞ்சம் அதற்காக ஸ்ரத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நெல் வந்து கயிறு பிடிச்சி நடுவீங்க, இன்னைக்கு அப்படிதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எஸ்ஆர்ஐ மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம உளுந்தும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து, ஏன்னா நமக்கான செலவினங்கள் உழவு ஓட்டுறது இல்லை, தென் உரம் போடுறது இல்லை, ஆனா இந்த உளுந்து நம்ம தெளிக்கிறப்போ இதற்கான ஸ்ரத்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த மூணு மூட்டை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா பாப்புலேஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எங்கெங்க செடி இல்லையோ மறுபடியும் உடனே அடுத்த மூணாவது நாள் அந்த இடத்துக்கிட்ட செடி வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் போடுவோம். நம்ம சுடிலும் தெளிச்சிருக்கப்போ நமக்கு என்ன தோணும், வந்துடும், கொஞ்சம் பொறுமையா வரும், அந்த இடத்துல நம்மளோட கவனம் அவ்வளோ அதிகமா இருக்காது. ஆனா இதே நம்ம லைன் சோயிங்னு சொல்லக்கூடிய கயிறு பிடிச்சி போடுறப்ப சீடோட அளவும் கம்மியாகும், அதே மாதிரி அதுக்கான விளைச்சலும் ரொம்ப அதிகமா எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உளுந்துன்னுமா நீங்க சொல்லிட்டீங்கம்மா, உளுந்து போட்டா எல்லாம் மஞ்சள் ஆயிருது, எல்லோ மொசைக் வைரஸ் வந்துருது, எதுவுமே பண்ண முடியறது இல்ல அப்படின்னா, அது இந்த மாதிரி நம்ம லைன்ல போடாம அதிகமா தெளிக்கிறதுனால ரொம்ப ஈஸியா அது பரவிடுது. இதே நீங்க லைன்ல போடுறப்ப உங்களோட கவனம் இருக்கும், அது ஒரு இடத்துல வந்திருந்தா கூட அதை நம்ம என்ன பண்ணிரலாம்னா உடனே ரிமூவ் பண்ணிரலாம், மத்ததை காப்பாத்திர முடியும். இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் உரங்கள், அதுல முக்கியமா பெசிலஸ் சப்டிலஸ்னு சொல்லுவோம், ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பெயர்கள் தெரியும், பெசிலஸ் சப்டிலஸ், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், அடுத்து அசோஸ்பைரல்லம், பாஸ்போபாக்டீரியா, முக்கியமா ரைசோபியம். நம்ம உளுந்துன்னு போறோம் அப்படின்னா ரைசோபியம் ரொம்ப முக்கியம், அடுத்தது ட்ரைகோடர்மா விரிடி, அடுத்து பெசிலஸ் சப்டிலஸ், இது மூண வச்சு நம்ம விதை நேர்த்தின்னு ஒன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மஞ்சள் தாக்குதல் மிக மிக குறைக்கலாம். நீங்க லைன் சோயிங் போறப்ப ரொம்ப அதிகமான பரவல் இல்லாம உடனடியா எடுத்துடலாம். அதே மாதிரி அதற்கு தண்ணீர் மிக குறைந்த அளவுல இருந்தாவே ரொம்ப போதுமானது.
1: சோ மண்ணுளத்தை இதன் மூலமா பாதுகாத்து.
0: ஆமா சார். அடுத்தது இந்த உளுந்து மட்டும் இல்லாம எண்ணெய் வித்து பயிர்கள், உளுந்து வந்து நமக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும், ஆனா இன்னைக்கு எண்ணெய் வித்து பயிர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் செசாமம்னு சொல்லக்கூடிய எள்ளு, இன்னைக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அது பண்ணணும்னாலும் நமக்கு மிக குறைந்த அளவுலேயே பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆனால் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறோம், உயிர் உரங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், அது கூட ஜிப்சம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா அதில் ஸ்பெஷலாக சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் இருந்தால் எண்ணெய் விற்று பயிர்களுக்கு மிக அதிகமான விளைச்சலையும் அந்த எண்ணெயோட கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ வேற எந்த விதமான உரங்களும் இல்லாமல் இந்த பயோ ஃபர்டிலைசர், பயோ கண்ட்ரோல், அப்புறம் ஜிப்சம், இந்த மூணை வச்சுமே நம்மளால மிக அதிக விளைச்சலை கொண்டு வர முடியும் மிக குறைந்த பராமரிப்புல.
1: அப்புறம் மேடம், முக்கியமா இன்னைக்கு வந்து என்னன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைய இருக்கு, இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இந்த மண் வளத்தை எப்படி பாதிக்குது, நீங்க எப்படி இதெல்லாம் உணர்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க
0: சார். இன்னைக்கு மறுபடியும் பேக் டு த ஃபார்ம்னு சொல்ற மாதிரி மஞ்சள் பைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லா கல்யாண விசேஷங்கள்ல எல்லாருமே வந்து மறுபடியும் மஞ்சள் பைங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், நமக்கு மறுபடியும் அறிவுறுத்துறது நெகிழிய வந்து பயன்படுத்தாமலேயே இருக்கணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை தருது அப்படின்னா, இன்னைக்கு கால்நடைகள் வந்து மண்ணை சார்ந்தே இருக்குது, அது மட்டும் இல்லாம மண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சாங்க. ஒரு மண்ணா உருவாகிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகுது, அதை ஒரு தரமான மண்ணா மாத்துறதுக்கு அதுலேருந்து ஒரு 100 வருடங்கள் ஆகுது. ஆனா இந்த நெகிழிங்கிற ஒண்ணு இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளோட 1 நிமிட கவனக்குறைவுனால, நம்ம பயன்படுத்தும் முறையினால, நம்ம வாழ்க்கை முறையினால, நம்ம ஈஸி ஈஸின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட பசங்களுக்கு மிக தரமற்ற ஒன்னா கொடுக்க போறோங்கிறத யாருமே மறந்துட வேணும். அதனால நம்ம கம்ப்ளீட்டா இதுலேருந்து வெளியில வர்றதுதான் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் நம்மளோட மண்ணுக்கும் மிக மிக நல்லது. ஏன்னா அந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஜீவனும் சரி, 6 அறிவு இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் சரி, அது கெட்டதுங்கிறப்ப அதுலேருந்து நம்ம தவிர்த்து வெளியில வந்துடுறது தான் நம்ம இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாயிருக்கும்.
1: சிறப்பு. இப்ப கூடவே சொன்னீங்க, நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான

0: ஆடு மாடு இதெல்லாம் வந்து கூட இந்த மண்ணிலிருந்து தான் இடத்தையும் எடுத்துக்குது, அதுக்கும் கூட பாதிப்பு வருது அப்படிங்க. இந்த மண்ணுக்கும் விலங்குகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் உள்ள தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக சார், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஆர்கானிக்காக ஒரு உணவு சாப்பிடணும், தரமான உணவு சாப்பிடணும், குவாலிட்டியான ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த பால்னு ஒன்று இல்லாமல் நம்மளோட உணவு முடிக்கிறதே இல்லை. ஒரு நாளில் தரக்கூடிய விலங்கு மாடு. இன்னைக்கு விவசாயம் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு மாடு மிக மிக மிக அவசியம். மேடம், நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். மேடம், நீங்கள்
0: ஆனால் மாடு
1: மாடை
0: வச்சு பார்த்துருந்தா தானே தெரியும்.
1: பார்த்துருந்தா தான் தெரியும் அப்படின்னு. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாடு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாட்டுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்டில் நீங்கள் பால்லேருந்து உடனடியாக க்ரீமை வந்து நீங்கள் பிரித்து எடுக்கக்கூடிய கருவி வந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள் அதற்காக பதப்படுத்தணும், அதை காய்ச்சணும், அதுக்கப்புறம் அதை உரை ஊற்றணும், அதுக்கப்புறம் நம்ம அதை தயிர் ஆக்கிறதுக்கு டைம் வேணும், அதுலேருந்து நீங்கள் வெண்ணெய்
0: மோர்
1: எடுக்கணும், மோர் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போய் ரொம்ப நவீனமாக நம்ம அதுலேருந்து எப்படி க்ரீமை உடனே பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் அதில் அந்த பாலோட தரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பிரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதுவும் நமக்கு எக்கனாமிக்க தரக்கூடியது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஒரு கால்நடை துறை இல்லாமலோ கால்நடையோட பங்கு இல்லாமலோ முழுமை அடையாது இனி வரக்கூடிய காலங்களில். அதே மாதிரி கால்நடைகளோட பராமரிப்பு அதிகமாக இருக்கலாம், அதோட விலைகள் அதிகமாக இருக்கலாம். இன்னைக்கு கால்நடை துறை வந்து ரொம்ப அதிகமான கவனம் வந்து விவசாயிகள் மேலே செலுத்துறதுனால தான் அறிவியல் நிலையங்களில் நிறைய பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் வரப்போகுது அப்படிங்கறது நம்ம வானொலியிலேயே வந்து நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். சோ கால்நடையை வந்து பராமரிக்கிறதுக்கும் சரி, அதை வளர்க்கறதுக்கும் சரி, அதற்கான அறிவுரைகளை கொடுக்க கால்நடைத்துறை வந்து மிக மிக ஆவலர். அது மட்டும் இல்லாம அதற்கான சப்சிடிஸ் தந்துட்டே இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். ஆடு வளர்ப்புக்கு நீங்க மினிமமாவே 50 லட்சம் சப்சிடி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் சாதாரணமாக செய்ய முடியும், உங்ககிட்ட இடம் இருந்தால் மட்டும். ஸோ அதற்கான வழிமுறைகளை சொல்றதுக்கு தான் எங்களை மாதிரியான தொழில்நுட்ப வல்லுநர் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். கால்நடைத்துறை சார்ந்த எந்த விரிவாக்கத்துறை சார்ந்த, அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் சார்ந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம்.
0: சிறப்பு. அப்புறம் இந்த மண்ணை வந்து பாதுகாத்துருக்கிறதுல இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து நல்ல விளைநிலத்துக்கு உப்பு தண்ணியை கூட பாய்ச்சிடுறாங்க, அவருக்கு வேறு வழியும் இல்லை, அந்த உப்பு தண்ணியை தான் பாய்ச்சி ஆகணும் அப்படிங்கும் போது அவர் எப்படி அந்த மண்ணுடைய வளத்தை பாதுகாத்துக்கலாம்?
1: மண் பரிசோதனை மண் வள அட்டைன்னு மட்டும் பேசணும் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு கிணறு இருக்கா, அப்படி இல்ல நீங்க போர்வெல் யூஸ் பண்றீங்களா, இல்ல தண்ணி பாய்ச்சறதுக்கு நம்ம வாய்க்கால்ல வர தண்ணி ஆகட்டும், இதை என்ன பண்ணிருங்க, மண் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கறப்பவே இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல இந்த தண்ணியை பரிசோதனை செய்வதற்கான மாதிரியும் எடுத்து வந்து தந்துருங்க. அப்ப உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து அந்த மண் வள அட்டையில நாங்க கொடுத்துருவோம். சோ இதுல உப்புத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜிப்சம் எந்த இடத்துக்கிட்ட தண்ணீர் பாய்ச்சறாங்களோ அந்த இடத்துக்கிட்ட நீங்க ஜிப்சம் மூட்டைய சணல் சாக்கு இருக்குல்ல, அந்த சணல் சாக்குல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிலோ 20 கிலோவா கட்டி அதுக்குள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய உப்பு கால்சியமோட ரீப்ளேஸ் ஆகி கால்சியமா உங்க மண்ணுக்கு போகும். அதனால உங்க உப்போட தன்மை அதுல மிக அதிக அளவுல இருக்காது.
0: சிறப்பு. அதே போல இந்த கலர் மண்ணுன்னு சொல்றாங்க, கலர் மண்ணெலாம் எதுவும் வராது அப்படின்றாங்க. அந்த கலர் மண்ணை எப்படி நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணா மாத்திக்கிறது அப்படிங்கறது?
1: கண்டிப்பா இந்த காரத்தன்மை அமிலத்தன்மைன்னு சொல்றோம்ல, அதுல காரத்தன்மை மிக அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமா 8.5க்கு மேல இருக்கும். இன்னைக்கு திருச்சியை சுத்தி இருக்கிற எல்லா விவசாயிகளும் கண்டிப்பா 8.5க்கு மேலதான் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கு ஏற்ற பயிர் ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம திருச்சிக்கு திருச்சி 3ங்கிற ரைஸ் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப காலங்களா போயிட்டு இருக்கு. இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் அதுதான் எவர்கிரீன் ரைஸ் வெரைட்டி, அதுதான் இட்லி ரைஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுல உவரி மிக மிக அதிகம், அதற்கு செலவும் ரொம்ப கம்மி, அதற்கான ஈல்டும் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம திருச்சி 5ன்னு அடுத்த ஒரு வெரைட்டியும் வந்துருச்சு, அது சன்ன ரகம். அதை நீங்க சாப்பாட்டுக்கு கூட பயன்படுத்தலாம். அதுவும் உப்பை தாங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல ரகமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம சணப்பை டெங்சா இதெல்லாமே நீங்க இந்த கோடை காலத்துல பயிர் செஞ்சு மடக்கி உழுவுறதுனால அந்த உப்போட தன்மையை நம்ம குறைக்க முடியும். அடுத்து மண்புழு உரம் பயன்படுத்துதல், அடுத்து தொழு உரம்

0: பயன்படுத்துதல், அடுத்து ஊட்டமேட்டப்பட்ட தொழு உரம் பயன்படுத்துதல். அந்த ஊட்டமேட்டப்பட்ட தொழு உரமும் நுண்ணூட்டம் செறிவூட்டப்பட்ட தொழு உரம் பயன்படுத்துதல், அதில் பர்டிகுலராக ஜிங்க். இந்த விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உப்புத்தன்மையை தாங்கி வளர்க்க முடியும்.
1: சிறப்பு. அம்மா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு மண்ணுனா என்ன, கடின உலோகங்கள் மண்ணில் கலந்துருச்சுன்னா அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பயிர் செய்யலாம், தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், கிராப் ரொட்டேஷன் செய்யும்போது மண் வளத்தை எப்படி பாதுகாத்துக்க முடியும், மண்ணரிப்பு அந்த இதை வந்து நீங்கள் கடந்து போயிடாதீங்க, அதுக்கு வரப்பை நல்லா உயர்த்தி கட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனையும் சொன்னீங்க. நிகழ்ச்சி முழுக்க ஆலோசனை நல்ல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றியா? நன்றி.
2: பூமி தாயின் நாடைகள்.
3: இதுவரை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள் மண்வள பாதுகாப்பு குறித்து பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: தித்திக்கும் நிகழ்ச்சிகள் தினந்தோறும் திருச்சி வானொலியில் அரங்கேறும். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.
5: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தமிழன் குழுவினரின் ஒயிலாட்டம்.

0: நேயர்களே, அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை மணி 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

3:16 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு இணைந்திருக்கின்றோம். இசைத்தூரல்ல நம்மளுடைய நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க கடிதம் வழியில. அதில் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் இவங்களுடைய மின்னஞ்சல் மன்னிக்கணும் கடிதம் வழியான கருத்துக்கள் இது. இந்த கடிதத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கருப்பு, மஞ்சள், பச்சை, ரோஸ், ப்ரௌன், சிவப்பு இப்படி பல நிறங்களில் எழுதியிருக்கிறாங்க. 15ஆம் தேதியன்று அதாவது 1 மணிக்கு ஒழித்த காவிய கானங்களோட வந்த மதுரகீதம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலின் தேர்வாக அரங்கேறிய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம், லயித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒழித்த அக்கால கவிதை கீதங்கள் ஒவ்வொன்றும் தேன்மலர் போல தித்தித்தன. அதாவது பழனி படத்தில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தரராஜன், பி சுசிலா பாடிய வட்ட வட்ட பாறையிலே, ஒளிவிளக்கு படத்தில் TMS எல்லாரீஸ்வரி பாடிய ருக்மணிய பாடல் போன்றவை இனிமையாக இருந்தது. 16ஆம் தேதியன்று மாலை 5:30 5:30 முதல் 6 மணி வரை நமது வானொலியின் 87ஆம் ஆண்டு பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வானொலி சுரங்கம் மேனாள் தேர்வு நிலை மூத்த அறிவிப்பாளர் மரியாதைக்குரிய சுப செல்வம் அம்மா அவர்களின் அனுபவ பகிர்வுகளை கேட்டு ரசித்தோம், ருசித்தோம். 17ஆம் தேதியன்று 4 மணி முதல் 5 மணி வரை வாரத்தின் இறுதி நாளில் வந்தோரை வெல்ல வைக்கும் வண்ணமிகு வண்ண கோலங்களில் குறுக்கழுத்து போட்டி நேரலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பு அறிவிப்பாளர்கள் லோகநாதன் மற்றும் மரியா இருவரும் இணைந்து இனிய நேயர்களை இணைப்பில் அழைத்தார்கள். நேயர்கள் ஒவ்வொருவரும் குறிப்புகளை கொண்டு பதிலை சிறப்பாக சொன்னார்கள். அவரும் கூட அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாரு என்னன்னு தெரியல, ஆனா அழகா அந்த குறுக்கழுத்து போட்டிக்கான கட்டம் போட்டு சிறப்பா விடைகள் அனுப்பியிருக்கிறாங்க கடிதம் வழியாகவே. அதேபோல 19ஆம் தேதியன்று ஒளிபரப்பான மாலை பொழுதில் இளம் தென்றல் இன்னிசையோடு பேசும் இனிய வேளையில் எங்கள் இதயங்களோடு சங்கமிக்க வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையோடு இசைந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தோழர் சுரேஷ் அவர்களின் கவித்துவமான தொகுப்பில் காற்றில் வளம் வந்தது பொன்மாலை நிகழ்ச்சி. கவிதையும் கானமுமாய் எங்கள் காதோறும் கவிபாடி சென்றது. அதாவது இளமை காலங்கள் படத்தில் ஜேசுதாஸ் பாடிய ஈரமான ரோஜாவை பாடல் அருமையோ அருமை இனிமை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் இணைந்திருங்கள் நேயர்களே. இது FM Rainbow 102.1 இசைத்து உரல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மூன்று மணி 23 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்கு நிறைய சட்டங்கள் வழிவகை செய்து, மக்கள் சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை குறித்த முதல் பிரகடனம் பாரசீகத்திலிருந்து தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 2500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு பொருள், அதாவது அது வந்து ஒரு சின்ன களிமண் துண்டு, அதை வந்து சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாரசீக மன்னருடைய சீர்திருத்தங்கள் வந்து கியூனிஃபார்ம் எழுத்துக்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் மனித உரிமைகளுக்கான உலகத்தின் முதல் சாசனமா கருதுறாங்க அவங்க. இதோட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 539 ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்பதான் பாபிலோனை கைப்பற்றி இருந்த மகா சைரஸ் உலகில் முதல் பெரிய பேரரசை வழிநடத்தி இருக்கிறாரு. அடிமைப்படுத்தப்பட்ட கைதிகளை விடுவிச்சது மட்டும் இல்லாம அவங்க தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு திரும்பவும் போறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரு பல இன சமூகங்களுடைய மரபுகளையும் மதங்களையும் மதிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த தகவல் மூலமா நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரி.

0: வாழ்த்துக்களை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களில் ஆரம்பம்.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மூன்று மணி 30 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி. நேற்றைய திரைக்களஞ்சியம் பிரமாதம், அபூர்வ ஜோடி குரல் என்ற தலைப்பில் பாடல்கள் சூப்பர், தொகுப்புரையும் நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலை மலர்ல மலர்ந்த மலர்களை அழகா மாலையாக தொடுத்து நேயர்களுக்கு அளித்த கண்மணிக்கு வாழ்த்துக்கள். கரூரில் அகில இந்திய கூடைப்பந்து விளையாட்டு நடப்பதையொட்டி செய்திகள் காலை மலரில் பகிரப்பட்டது. மருத்துவ நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்க வழிமுறைகளை பகிர்ந்த பெண்கள் நல மருத்துவருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் இருந்து குரு பெயர்ச்சி விழாவின் நேரலையை நமது பண்பலை ஒளிபரப்பியதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயக்குநர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும், விஜயலட்சுமி ராம்குமார், கமலம் சாந்தி, சரவணகுமார், கோவில் அமைப்பையும் குரு பெயர்ச்சியை ஒட்டி கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்புகளையும் கண்முன்னே கொண்டு வந்தது சிறப்பாக இருந்தது. இப்படி ஒரு மின்னஞ்சல, நீண்ட நெடிய மின்னஞ்சல யார் அனுப்பியிருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம குமரன் நகர்ல இருந்து லட்சுமி தான் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய மின்னஞ்சலுக்கு நன்றி. நேர்களை, இதே போல நீங்களும் நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல்ல எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி AIR Trichy @gmail.com.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூன்று மணி 36 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் வீட்டில் தோட்டம் வச்சிருப்பீங்க, இல்ல தோட்டத்துக்கு போனாதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா. பெரும்பாலான வீடுகளில் தோட்டம் இருந்தாலும் அதை முற்றம் அப்படின்லாம் சொல்லுவோம், என்னென்னமோ ஒரு பேரெல்லாம் வச்சு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு பாரசீகர்கள் தான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஜானி தாம்சன் வந்து நவீன உலகத்தை வடிவமைத்த 5 வழிகள் அப்படிங்கிற கட்டுரையில் எழுதியிருக்கிறாருங்க. எகிப்தியர்கள்ட்ட சோலைகளும் பாபிலோனியர்கள்ட்ட தொங்குற தோட்டங்களும் இருந்தாலுமே கூட தோட்டங்களை பிரபலப்படுத்தினது பாரசீகர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டம்லாம் எதுக்கு பயன்பட்டுருக்கு தெரியுமா? அந்த காலத்தில் ஆட்சியாளர்களுடைய மகிழ்ச்சிக்கான இடங்களாக அதை பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோட ஒரு நல்லிணக்கத்தை தேடக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும், அமைதியை தரக்கூடிய ஒரு பொது இடமாகவும் இந்த தோட்டங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க. அது என்னவோ உண்மைதாங்க. இப்போ வரைக்கும் நம்ம தோட்டத்திலலாம் செடிகளோட போயிட்டு அதை பராமரிக்கிறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, செடிகள்கிட்ட நிறைய பேர் பேசுகிறதும், நம்ம அங்கே போய் நிற்கும்போது செடிகளுடைய அந்த தெரப்பி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே செடிகளோட பேசுகிறதும் மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒளிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: காஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை அடுத்ததாக FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. தொடர்ந்து இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது 5 மணிக்கு பொன் மாலை. நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாக அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூரிலிருந்து நிறைமதி அவர்கள். நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் தனது இதமான குரலில் வழங்கிய அழகான காதல் கவிதைகள் அதற்கு ஏற்றாற்போல் அமைதியான அழகான காதல் பாடல்கள் என நேர்த்தியாக இருந்தது. இவர் வழங்கும் பொன்மாலை நிகழ்ச்சியை முடிந்தவரை தவறாமல் கேட்கிறேன். குடும்பச் சூழல் பணிச்சூழல் காரணமாக மாலையில் எவ்வளவு மன அழுத்தத்துடன் இருந்தாலும் அதை சரிசெய்து ஒருவித நம்பிக்கையை ஒரு அமைதியை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மனநல ஆலோசனை போல் எனக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அருமையான மின்னஞ்சலை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூர்ல இருந்து நிறைமதி அவர்கள். அவங்கள தொடர்ந்து நேற்று காலை இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மழையின் பெருமைகளை பற்றி பேசியது அருமை. வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சின்கோனா சவுக்கு சாகுபடி பற்றி உரையாடிய RVIA மற்றும் முருகானந்தம் தியாகராஜன் ஆகிய இருவருக்கும் பாராட்டுகள். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ரமா ராமநாதன் அவர்கள் புத்தக வாசிப்பின் சிறப்புகளை பற்றி கூறியது சிறப்பு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி அவர்கள் பெண்களின் நலம் குறித்த ஆலோசனைகளை வழங்கியது சிறப்பாக இருந்தது. மதிய மதுரகீதம் நிகழ்ச்சியில் காற்றில் மிதந்து வந்த காவிய கானங்களை இயற்றியவர் பாடியவர்கள் மற்றும் இசையமைப்பாளர் ஆகியோர்களின் பெயர்களுடன் ஒளிபரப்பியது நன்றாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி பயன்பாடு முறை பற்றி கூறிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி. இந்த மின்னஞ்சலை நமக்காக பகிர்ந்திருக்கிறாங்க கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி.

0: பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாகவும் கடிதங்கள் வழியாகவும் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த கடிதங்களை பரிமாறக்கூடிய அஞ்சல் சேவை கூட, அதாவது முறையான அஞ்சல் சேவையும் கூட பாரசீகர்கள் தான் உலகத்திற்கு பரவியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எகிப்தியர்களும் அசிரியர்களும் தூதர் சேவைகளை வச்சிருந்தாலும் கூட உலகத்தோட அதோடைய முதல் தொடர் அஞ்சல் மற்றும் அஞ்சல் நிலையங்களோட வலையமைப்பை வழங்கியது பாரசீகர்கள் தான் அப்படின்னு ஜானி தாம்சன் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கலைநயமிக்க புகழ்பெற்ற கம்பளங்கள் கூட பாரசீகர்கள் தான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேர்களை இன்னைக்கு இதமான பாடல்களோட இடையிடையே தகவல்களோடைய உங்களுடைய என்ன கருத்துக்களோட அழகா அரங்கேறிச்சுன்னு தான் சொல்லணும் இசைத்தூரல். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி AIR@gmail.com.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக வர காத்திருக்கிறது வண்ண கோளங்கள். இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், மாலை 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7 மணிக்கு கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை, பெரம்பலூர் மற்றும்

0: மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை. இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம். இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டி இந்தியாவின் பாரம்பரிய ஆரோக்கிய பயிற்சியை ஒரு உலகளாவிய விளையாட்டுத் துறையாக நிலைநிறுத்துவதில் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், இப்போட்டிக்காக 75 நாடுகள் பதிவு செய்துள்ளதாகவும் உலகம் முழுவதிலுமிருந்து 500க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை தொடர்பாக உத்தேசிக்கப்பட்டுள்ள பூர்வாங்க பணிகளைத் தொடர்ந்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிடவும் விவசாயிகள் நலனை காத்திடவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்தை ஜல்சக்தி அமைச்சகம் நிராகரிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோபாலபுரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் பொது விநியோகத் திட்ட செயல்முறை கிடங்குகள், அமுதம் நியாயவிலை அங்காடிகளில் மாநில உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்யக்கோரியும் உர விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் திரு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண் சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமோ தெரிவித்து தீர்வு பெறலாம். தஞ்சையில் மேட்டூர் அணையை வரும் 12ஆம் தேதி திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்த விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை ஒட்டி இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் குரு பயிற்சி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நேரம் 4:04. எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு.
3: ஆமா, இன்னைக்கு வந்து தமிழோடு விளையாடு. கரெக்டா அந்த டைம் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போலயே.
0: இல்ல, கண்ணுல படுதுங்க அப்படி நேரம். எப்படி பாருங்க, 4:04.
3: சரி, ரைட். இன்னைக்கு தமிழோடு விளையாடு நேயர்களே, வழக்கம் போலவே நீங்க தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0431 1462 1 அல்லது 240 1021.

0: உலகங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்க. வழக்கம் போலவே உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே எளிமையான கேள்விகளோட நானும் அதிபதி அவர்களும் காத்திருக்கோம். வாங்க விளையாடலாம் வண்ண கோலங்கள்.
1: வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்று வண்ண கோலங்களில் இணையின்றும் தொடருங்கள். எங்களோடு நாங்கள் தொடர்கிறோம் உங்களோடு.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவமிக்க ஆசிரியர்கள்,

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவமிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 4:11 ஆயாச்சு. திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழோடு விளையாடு.
6: தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் நேர்களே, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோட சேர்ந்து பேசலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102.1 மற்றும் 246-102.1 இந்த எண்களை நீங்கள் தொட்டு வரலாம்.
5: முதல் நேயர் வந்தாச்சு போலையே. யார் இங்கிருந்து? வணக்கம் ஐயா. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆஹா, அவர் இணைப்பில் தான் இருக்காரு, ஆனால் இணைப்பில் இருக்கோங்கிறது ஐயாவுக்கு தெரியல. சரி, இன்னைக்கு தமிழோடு விளையாடுன்னு சொல்லியாச்சு, நீங்கள் பாட்டுக்கு தமிழ் தான் ரொம்ப பெருசுன்ட்டு நிறைய கேள்வியெல்லாம் வச்சுருக்கீங்க போல.
6: தமிழ் தான் பெருசுன்னு இல்லைங்க, தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சின்னதாக இருந்தாலும் இது வந்து பலருடைய பாரம்பரியம், இது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் அப்படின்லாம் நான் வளைச்சிக்கிட்டே போகலாம்.
5: போய்கிட்டே இருக்கீங்களே, நம்மளோட நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்
7: மாலை நேரம். வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா, சொல்வது யார்?
7: கந்தரபோட்டை வட்டம் புதுநகர் சிற்றுண்டி கிராமத்திலேருந்து பேசுகிறேன் ஐயா.
5: ஐயா, உங்கள் பேர்?
7: என்னுடைய பெயர் வந்து முத்து என்று கூறுகிறேன்.
5: முத்து.
6: தமிழோடு விளையாடு
5: விளையாடுனா ஆரம்பத்திலேருந்தே ஐயா தூய தமிழில் தான் பேசுகிறேன்னு இருக்காரு. முத்து ஐயா, தமிழ் மீது ரொம்ப ஈடுபாடா?
7: கண்டிப்பாக இருக்கும் ஐயா.
5: இருக்கு, சரிங்க. உங்களுக்கான கேள்வியை கேட்டுடலாமா?
7: சொல்லுங்க ஐயா, கேட்குறேன்.
6: இப்போ வழக்கமாக யாராவது ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா?
7: கண்டிப்பா கேட்டுக்கேன் ஐயா.
6: அதாவது இந்த மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
7: மன்னித்து
6: கொள்க அப்படின்னு சொல்றதுக்கு இணையான சரியான தமிழ் சொல் எது?
7: அப்படி இது வரைக்கும் எனக்கு அறிகுறி இல்லை ஐயா.
5: சரிங்க முத்து ஐயா, வந்து இதுனா டக்குன்னு மன்னிப்பு தான் கேட்டுருவீங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல்லாம் தேடுறது இல்ல.
6: தமிழோடு விளையாடு பகுதியில இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். அதாவது மன்னித்துக் கொள்க அப்படிங்கிறதுக்கு சரியான இணையான தமிழ் சொல் எது? தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102.1 மற்றும் 246-102.1 இந்த எண்கள் வழியா

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: நான்கு மணி 4:18 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டுக் கொண்டிருப்பது வண்ண கோலங்களில். இன்று தமிழோடு விளையாடு.
3: நம்மோடு வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம். வணக்கம் ஐயா.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஐயா யார் இங்கிருந்து?
4: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
3: சேரங்கசாமி ஐயா
4: அப்படித்தான்
3: கூறினேன். அப்படித்தான் கூறினேன் ஐயா. அருமையா சொல்லியிருக்காங்க.
0: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுக்கொண்டே
0: இருக்கேன். சரிங்க. அதாவது அவர் முன்னாடி வந்த நேயருக்கு கேட்டிருந்தோம், முதல்ல வந்த நேயருக்கு கேட்டிருந்தோம், மன்னித்துக் கொள்க அப்படிங்கிறதுக்கு இணையான சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஐயா.
3: பொறுத்தருள்க சரியான பதில்
0: பதில சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். சரி, இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? நற்றினை, குறுந்தொகை, பதிற்று பத்து, திருக்குறள், இதுல பொருந்தாத ஒரு நூல் எது?
4: திருக்குறள்.
0: ஆமா,
3: திருக்குறள். ஏன்னு சொல்ல முடியுமா ஐயா?
4: இதுல சங்க இலக்கியங்கள் திருக்குறள் அதுல வராது.
3: சங்க இலக்கியங்கள்ல வராதுங்கறத தாண்டி இன்னும் துல்லியமா சொல்ல முடியுமா என்ன பதில்னு? நீங்க அதாவது திருக்குறள்ங்கிறது சரியான தேர்வு, அதுதான் விடை. ஆனா அதோட வந்து நாங்க இன்னும் துல்லியமான ஒரு காரணத்தை எதிர்பார்க்கிறோம். இன்னும் கூட அது வித்தியாசமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ரெங்கசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை சொல்லிட்டாரு. அந்த வித்தியாசம் என்னங்கறத சொல்லிட்டாரு. இன்னும் நேட்ட கேக்கலாமா?
0: அடுத்து வர்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பாக்கலாம். இந்த தமிழோடு விளையாடு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் வண்ண கோலங்களில் நீங்களும் பங்கேற்கலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட
3: 246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
2: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி வசந்தன்கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: சரி சரி.
6: நேரம் 4:25 ஆயாச்சுங்க. திருச்சி ஃபம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டிணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு. நம்ம இப்போ விளையாட வரப்போற நேரம்

0: யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். சங்கியாண்டபுரத்துல
0: இருந்து பேசுறேன். சரஸ்வதி. சரஸ்வதி அம்மா, சங்கியாண்டபுரத்துல இருந்து. அம்மா, இன்னும் கூட கொஞ்சம் நீங்க சத்தமா பேசலாம். நலமா இருக்கோம்மா, நீங்களும் நலமா இருப்பீங்க நம்புறோம்.
1: எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. நல்லா இருக்கு, ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு.
0: ஆஹா, நன்றி.
1: மண்ண குழம்பு செமையா இருக்கு. தெரியாததான் தெரிஞ்சுக்கிறேன், ஆனா சொல்லதான் எனக்கு வரமாட்டேங்குது.
2: அப்படி எல்லாம் இல்ல, சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சரியா, இப்போ முன்னாடி வந்த நேயர் வந்து சரியான பதில சொன்னாரு. நற்றினை குறுந்தகை பதிற்றுப்பத்து திருக்குறள், இதுல பொருந்தாத ஒரு நூலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா திருக்குறள் சொல்லிட்டாரு. இதுல இந்த திருக்குறள் ஏன் இதுல பொருந்தாது அப்படின்னு உங்களால ஏதாவது சொல்றதுக்கு முடியுமாமா? சரி சரி, விட்டுங்க. சரி, திருக்குறள் எல்லாம் படிப்பீங்களா? விளையாடுறதுக்கும்
0: நான்
2: சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தமிழ், கண், காலம், ஆமை, இதுல திருக்குறள்ல இடம்பெறாத ஒரு சொல் இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நான்கு சொல் இருக்கு, அதிபதி சொல்றாரு கேளுங்க.
2: தமிழ், கண், காலம், ஆமை.
0: இதுல ஒரு சொல் மட்டும் திருக்குறள்ல 1330 குறள்ல இல்லவே இல்ல. அந்த ஒரு சொல் என்ன சொல்? மிச்சம் மூணு சொல் இடம்பெற்றிருக்கு. ஆமையா? ஒருமையுள் ஆமை போல்னு வள்ளுவர் சொல்லிருக்காரே.
2: இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க வந்து நல்ல ஒரு தைரியமா நீங்க வந்து விளையாடுறதுக்கு
1: சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த விளையாட்டு.
2: சிறப்பு சிறப்பு.
0: நன்றிமா, நன்றி, நன்றி.
2: ஒரு ஆர்வத்தோட, முழு முயற்சியோட, முழு மனதோட வந்து விளையாடிட்டு போயிருக்காங்க சரஸ்வதி அம்மா. அவங்களுக்கு பாராட்ட சொல்லணும். இதே போல நேயர்களே, நீங்க இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில எங்களோட சேர்ந்து விளையாடலாம். மண்ணக்கோளங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு. நேரம் பாத்தீங்கன்னா 4:27. எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள் எங்களோடு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்கம் மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 4:32 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழோடு விளையாடிட்டு இருக்கோம். நம்மோடு வரப்போற அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்துன்னு கேட்டலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து? ராஜாவணி வின்சென்ட். அம்மா
3: தமிழ் அப்படின்ற வார்த்தை தான் இல்லாத
0: இல்லையா? அதாவது நாங்கள் ஒரு 4 வார்த்தை சொல்லி அதில் வந்து திருக்குறளில் இடம்பெறாத ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த 4 வார்த்தை என்னென்ன?
4: நற்றினை, குறுந்தொகை, 10:10, திருக்குறள்.
0: அது நூல்.
4: அந்த நூல்
0: அடுத்த கேள்விக்கு வந்துட்டாங்க அம்மா.
3: அது வந்து திருக்குறள் வந்து 12 கேள்விகள்.
4: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
0: கேள்விகள் எதுவாயினும் என்கிட்ட பதில் இருக்கு அப்படின்னு சரியா இருக்காங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
4: இணைப்புல ராஜாமணி அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கறக்காக அதை மீண்டும் நம்ம அறிவுறுத்தினா. அவங்க ரொம்ப சிறப்பா எப்போதுமே கேட்கிற கேள்விகளுக்கு தரமான கூடுதல் தகவல்களையும் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நேர்னு கூட சொல்லலாம் ராஜாமணி அம்மா. பாராட்டுகள்மா உங்களுக்கு. இப்ப அடுத்தது நாங்க ஒண்ணு கேட்டிருந்தோங்களா, தமிழ்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஸ்ரீகாந்த். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இக்கூட்டணியின் செயல் திட்டத்தின் முன்னேற்றம் ஆய்வு செய்யப்பட்டதுடன் இந்தோ பசிபிக் தொடர்பான பிராந்திய மற்றும் உலகளாவிய வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் கே நாகராஜ் நாயுடு, கடல்சார் கண்காணிப்பில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் குவாட் நாடுகள் இன்று இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு ஒத்துழைப்பை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான முன்னெடுப்புகள் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் செயல் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிடவும் விவசாயிகள் நலனை காத்திடவும் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், காவேரி படுகையில் அமைந்துள்ள பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாதென கர்நாடக அரசிற்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பிற்கு 4ஆம் தேதியும், 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெப்பத்தால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கக் கோரியிருந்த நிலையில் இந்நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்ற மாதத்தில் விவாதிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும், வரும் மாதத்தில் காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விருதுநகர், திண்டுக்கல், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை அமெரிக்க இணையை 26-28, 21-15, 21-13 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

இன்னும் 6:03 ஆயாச்சு. ஆற வாரம் செய்யலாமா திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நம்ம செல்ஃபோன் கீபோர்டில் நம்ம ஒரு வார்த்தையை டைப் பண்ணும்போது பாதியிலேயே இது தானே நீங்கள் டைப் பண்ண வந்தீங்க அப்படின்னு அந்த கீபோர்டே நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பித்தாச்சு. இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஒரு பக்கம், ஆனால் ஒரு வகையில் இது நம்ம ஆளுமையை தீர்மானிக்குது, நம்மளோட மொழி திறனை இது தீர்மானிக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்மளோட மொபைல் ஃபோனே நமக்கு சொல்லும்போது ஓகேவாக தான் இருக்குது, இது கரெக்டு தானே அப்படின்னு நம்மளும் சூஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் உண்மையாலுமே நம்ம டைப் பண்ண வந்தது அதுதானா, இல்லை அடுத்தடுத்து இதுவே கரெக்டாக சொல்லிடுமே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம அது சொல்கிறதையே கேட்டுட்டு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த ஆட்டோ டைப், இந்த கரெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட மொழி ஆளுமையும் நம்மளோட சிந்தனை திறனையும் கூட கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதையும் ஒரு பக்கம் மனசில் யோசிச்சுக்கிட்டே இந்த மாலை பொழுத உற்சாகமாக கொண்டாடலாமா?

நேரம் 6:09 ஆயாச்சுங்க. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடவும். வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நாளைக்கே நம்ம ஊரில் கரண்ட் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி நம்ம நிறைய வேலை பார்ப்போம். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும். இப்போது எங்கே கரண்ட் இருக்காது நாளைக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளை, அதாவது புதன்கிழமை அன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சிறுகாம்பூர் பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட இடங்கள், மணச்சநல்லூர் மேற்கு, மணச்சநல்லூர் டவுன் அதுக்கு உட்பட்ட இடங்கள், புலிவளம் பிரிவு என்னென்ன ஊர், சிறுகாம்பூரில் அந்த பிரிவில் உட்பட்ட மூவானூர், வேங்கை மண்டலம், தண்ணீர் பந்தல், மேலக்கண்ணுக்குளம், கீழக்கண்ணுக்குளம், பார்வதிபுரம், குருவம்பட்டி, கல்லூர், வேப்பந்துறை, சோழங்கநல்லூர், செந்தாமரைக்கண்,

திருகாம்பூர், கரியமாணிக்கம், சென்னகரை, ராமகிரிப்பட்டி, செங்குடி, வாழ்மாள்பாளையம், செட்டிமங்கலம், நெய்வேலி, கிளியநல்லூர், வாத்தலை, மணியம்பட்டி, சிலையாத்தி, துடையூர், பாண்டியபுரம், சுனைபுகநல்லூர், ஈச்சம்பட்டி இந்த இடங்களில், அப்புறம் மணச்சநல்லூர் மேற்கு, மணச்சநல்லூர் டவுன் இந்த பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மூவராயம்பாளையம், கவுண்டம்பட்டி, குருவிக்காரன்குளம், காட்டுக்குளம், தீராம்பாளையம், தில்லாம்பட்டி, பழையூர், செங்குழிப்பட்டி, உடையாம்பட்டி, திருப்பஞ்சிலி, திருவரங்கப்பட்டி, பெரமங்கலம், சத்திரப்பட்டி, மாயாண்டிக்கோட்டம், காலவாய்ப்பட்டி, பூணாம்பாளையம், திருவெள்ளரை, ராசாம்பாளையம், சாலக்காடு இந்த ஊர்கள், அப்புறம் புலிவலம் பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட புலிவலம், மண்பாறை, சந்தனப்பட்டி, டீப்புதுப்பட்டி, பழம்புதூர், திருத்தலையூர், நல்லையம்பட்டி இந்த இடங்கள்லாம் காலையில் 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 6 வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM 9.1 102.1.

0: உழைச்சுகிட்டே இருக்கும்.
1: உடல்
0: ஆரோக்கியமா இருந்தாதான் இப்படி ஓயாம நம்ம உழைக்கவும் முடியும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடற உணவுலயும் அக்கறை இருக்கணும், நம்ம வாங்குற உணவு பொருட்கள்லயும் கவனம் இருக்கணும்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
3: நம்முடைய ஆரோக்கியத்தின் அடித்தளம் அதுதாங்க உணவுப் பொருட்களோட லேபிள். உணவுப் பொருட்களின் லேபிளை சரியா படித்து வாங்குவது மிகவும் முக்கியம். சந்தையில கவர்ச்சியான நிறங்கள்ல ஆரோக்கியமானது அல்லது கொழுப்பு குறைந்தது போன்ற வாசகங்களுடன் விற்கப்படும் ஒவ்வொரு பாக்கெட் உணவுப் பொருட்களுக்கு பின்னாலேயோ மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்கு. அது நம்மை நோய் பக்கம் தள்ளக்கூடியது. இந்த பொறியில சிக்காம இருக்க நாம அனைவரும் விழிப்புணர்வு உள்ள நுகர்வோராக மாற வேண்டும். லேபிளை படிப்பதுங்கிறது நாம வெறும் நேரத்தை வீணடிப்பது இல்லைங்க, அது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முதலீடு. இது உங்கள் கையில் உள்ள ஒரு ஆரோக்கியத்திற்கான திறவுகோல் அப்படிங்கறத நாம மறக்க கூடாது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட விளம்பரத்தை நம்புறதை நிறுத்திட்டு நாம கண்டிப்பா லேபிளை பார்த்து அதோட உண்மைத்தன்மையை கண்டறியணும். முதலாவதாக நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லேபிள்ல உள்ள சர்க்கரை கொழுப்பு போன்ற மதிப்புகளை பார்க்கணும். இந்த மதிப்புகள் பரிமாறல் அப்படிங்கிற அளவீட்டுல கொடுத்துருக்கும். அது நீங்கள் ஒரு முழு பாக்கெட்டை சாப்பிட்டா அதில் எத்தனை பரிமாறல்கள் இருக்குதோ அத்தனை மடங்கு நாம அதுல இருக்க சர்க்கரையும் கொழுப்பையும் நம்ம உடல்ல சேர்க்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. தேவையற்ற கலோரிகளை தவிர்த்து நாம தினசரி தேவைக்கு ஏற்ப உணவை தேர்ந்தெடுக்கணும். மூலப் பொருட்கள் அனைத்தும் அவை பயன்படுத்தப்பட்ட அளவின் இறக்கு வரிசையில் பட்டியலிட்டிருக்கும். அதாவது ஒரு உணவுப் பொருளில் எது அதிகமா இருக்குதோ அது முதல்ல கொடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு சிற்றுண்டி வாங்கும் போது அதன் முதல் மூணு பொருட்கள் கவனிக்க வேண்டும். முதல் மூன்று பொருட்களில் மைதா, சர்க்கரை அல்லது எண்ணெய் இருந்தால் அந்த பொருளை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் பொருளில் மூன்றில் இரண்டு பங்கு ஆரோக்கியமற்ற பொருட்களாகவே இருக்கின்றது என்று அர்த்தம். அடுத்ததாக சர்க்கரையின் பன்முக பெயர்களை கவனிக்க வேண்டும். சர்க்கரையை ஒரே பெயரில் குறிப்பிடாமல் குளுக்கோஸ், சுக்ரோஸ், கான்சிரப், டெக்ஸ்ட்ரோஸ் போன்ற பல பெயர்களில் சர்க்கரை ஒளிந்திருக்கும். இந்த பெயர்கள் பட்டியலில் அதிகமாக இருந்தால் நீங்கள் சர்க்கரையை அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக ஊட்டச்சத்து மதிப்புகள். இங்கே மாவு சத்தின் அளவு, நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு மற்றும் சர்க்கரையின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கும். இதை கவனமாக வாசிக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இனி ஒரு பொருளை வாங்கும் போது அதன் நிறத்தையோ அல்லது கவர்ச்சியோ அல்லது கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்தோ ஏமாறாமல் லேபிளின் பின்புறம் திருப்பி அதிலுள்ள உண்மைகளை படிக்கணும். உங்கள் உடல் உங்களுக்குடையது. அதில் என்ன சேர்க்க வேண்டும் என்பது நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே லேபிளை படித்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
0: உணவுப் பொருட்களை வாங்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

0: ஆரவாரம் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட
1: உட்கார்றது கூட நேரம் இல்லாம

0: வாரம் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள்

கருத்துக்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு
திரு இசக்கி

0: சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பாட்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
1: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்ப பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
2: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனல்

0: இருக்கக்கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ரூபாய் 78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5,000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
2: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3,500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்

0: அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் உங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேனு எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ்வர சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு

0: ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம்.

0: தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு நேரம் 7:25.
3: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இன்று குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாடு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய அலைபேசி எண்கள் 0431-240-102-1 அல்லது 246-102-1. வாட்ஸ்அப் வழியான உங்களது சந்தேகங்களை தமிழில் தட்டச்சு செய்து உங்கள் பெயர் ஊருடன் 948-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள்.
4: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. குறுவை சாகுபடிக்கான முன் தயாரிப்பு பணிகளில் விவசாயிகள் ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சவால் இந்த இடுபொருள் செலவினத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது குறித்து. அப்போ இந்த உரங்களை நம்ம எந்த வகையில் சரியான அளவில் பயன்படுத்தணும், சரியான உரங்கள் என்னென்ன, இந்த குறுவை சாகுபடியில் குறிப்பாக குறுவை சாகுபடியில் என்ன மாதிரி உரங்களை பயன்படுத்தினா நமக்கு செலவினம் குறையும் போன்ற பல விஷயங்களை இன்றைய உழவர்களும் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு

0: விருந்தினர். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் தரக்கட்டுப்பாடு டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகின்றிருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினரை வரவேற்போம். சார் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஒரு அடிப்படை புரிதலுக்காக, இப்போ விவசாயிகள்னால் தலைச்சத்துக்கு யூரியா போடுறாங்க, மண்ணிச்சத்துக்கு டிஏபி காம்ப்ளெக்ஸ் உரங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த சமச்சீர் உர மேலாண்மை அப்படின்னா என்ன?
1: சமச்சீர் உர மேலாண்மை என்கிறது மண்ணின் வளத்தை பொறுத்து பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப பயிருக்கு எப்பெல்லாம் அந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் குறைபாடு எப்பெல்லாம் கிடைக்குதோ, இல்லை எப்போ அந்த பயிருக்கு வந்து சத்துக்கள் தேவையோ அதை வந்து பிரித்து நாம் கொடுக்கறது தான் சமச்சீர் உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
0: அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது போல் ஒரு நாற்றங்காலாக இருந்தால்
1: அடி உரம்
0: அப்புறம் வந்து
1: வர்றப்போ பூக்கும் பருவம், முதிர்ச்சி பருவம், அது மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்கணும்.
0: சரி, அப்போ பயிருக்கு தேவையான சரியான அளவு உரங்கள், சரியான உரங்களை கொடுக்கணும்,
1: சரியான
0: சம அளவை கொடுக்கணுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்வது போல் எல்லா பயிர்களுக்கும், அது விவசாய பயிராக இருக்கட்டும் தோட்டக்கலை பயிராக இருக்கட்டும், பல்வேறு நிலைகளில் அதுக்கு சத்துக்கள் தேவை, நமக்கு உரங்கள் கொடுக்கணும். அப்போ விவசாயிகள் உர செலவீனத்தை குறைக்கவே முடியாதா?
1: ஆமாம், நீங்கள் கேட்குற கேள்வி அருமையான கேள்வி. இது வந்து இப்போ தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் தேவையான கேள்வி. இதில் என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து உரங்களுக்கு போயிடுறாங்க, செயற்கை உரங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி போகக்கூடாது. முதல்ல வந்து தன்னுடைய நிலத்துக்கு தன்னுடைய மண் வளத்தை பார்க்கணும். தன்னுடைய நிலம் வந்து வளமான மண்ணாக இருந்ததுன்னா அவங்களே ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டினாங்கன்னா ரெண்டு மூணு மண்புழு வரணும். அப்போ தான் நல்ல மண், தரமான மண், வளமான மண்ணுன்னு. அது இப்போ இல்லை. அப்போ விவசாயிகள் வந்து உடனடியாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வயலில் இருக்கிற எருவு இல்லை மண்புழு எருவு இல்லைனா சிட்டி கம்போஸ்ட்டு இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக உர கம்பெனி, நேஷனல் கம்பெனிகள் எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாமே ஆர்கானிக் உரங்களை வந்து கொடுக்குறாங்க. அந்த எருவு அடிப்படையாக நம்ம போடணும். அதுதான் வந்து மண்ணில் இருக்கிற ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் ஆகி நுண்ணுயிரை வந்து மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் அதிகமாக ஆகி மண்ணை வந்து வளமாக மாற்றும். எருவு மட்டும் இல்லை, விவசாயிகள் வேளாண்மை துறையில் வந்து உயிர் உரங்கள் நிறைய இருக்குது. தலைச்சத்துக்கு உரம் இருக்குது, சாம்பல் சத்துக்கு இருக்குது, மணிச்சத்துக்கு இருக்குது, ஜிங்கு துத்தநாளத்துக்கும் உயிர் உரங்கள் இருக்குது. இந்த உயிர் உரங்களை அதிகமாக நம்ம விவசாயிக்கு வந்து பயன்படணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து விவசாய இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிச்சர் இருக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் வந்து எம்என் மிச்சர் வந்து இருக்குது. இது வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 5 கிலோ போடணும். இதே கரும்பாக இருந்தால் 10 கிலோ போடணும்.
0: நுண்ணூட்ட கலவை
1: இது வந்து அவசியமாக போடணும். இதே இப்போ நெல் போடுறாங்க அப்படின்னா விவசாயி வந்து பசுந்தால் உரம் இருக்குது, தக்கப்பூண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் விளைவிச்சு பூக்கும் சமயத்தில் வந்து மடக்கி உழுகணும். அப்போ வந்து மடக்கி உழுவுற அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தல பயிரில் வந்து பார்த்திங்கன்னா வேர் முடிச்சிருக்கும், அதுவும் வந்து நமக்கு வந்து நைட்ரஜனை வந்து சேர்த்து கொடுக்கும், மண்ணுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அது மக்குறப்ப நன்மை செய்யக்கூடிய என்சம் மட்டும் இல்லாமல் குரோத்துக்கு தேவையான எல்லாமே வந்து கெமிக்கல் மாதிரி வந்து அது தயாரித்து வச்சு கொடுக்கும்.
0: சரி, அதாவது இப்போ நீங்கள் சொல்வது போல் வெறுமனே செயற்கை உரங்களை மட்டும் நம்பி இருக்க
1: நம்பக்கூடாது.
0: குப்பை ஏறு இயற்கை உரங்களையும் பயன்படுத்துகிறோம். அதாவது ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கையில் எடுக்கணும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியட்டம்.
0: ஐயா சொல்லுங்க.
2: இப்போ கோடையில் வந்து நாங்கள் வந்து ஏடிடி 53 நடவு செஞ்சால் இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு செஞ்சுருக்கிறோம். ஆனால் பாருங்க, அப்போ நாங்கள் வாங்கினது உரம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1400. ஆனால் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 2500 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு மூட்டை டிஏபியோ ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸோ. இதில் பார்த்தீங்கன்னா யூரியாவை தவிர மற்ற அனைத்து உரங்களுமே விலையேறிடுச்சு. இதோட கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வேளாண்மை துறை மூலம் டெப்போவில் போய் விதைகள் கடந்த ஆண்டுகளில் வாங்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 5% மானியத்தில் கொடுத்து இப்போ மானியத்தை கட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த இடுபொருள் செலவு எங்களுக்கு அதிகரிச்சு போச்சு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 10,000 ரூபாய் அதிக செலவாக போகுது, 4,000 ரூபாய்க்கு மேலே ஆக போகுது.
0: சரி,
2: இப்போ இந்த நாங்கள் வீடு கட்டுவதற்கு வழி என்ன? ஏன்னா எங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போது உற்பத்தியினுடைய எண்ணிக்கையே அதிகரிக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்க்க போல அதுவும் இல்லாமல் போயிருது. அப்போ இந்த செலவு வீடு கட்டுறதுனால வேறு வழி என்ன இருக்குது அப்படிங்கிற சார் சொன்னால் நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக.
1: ஐயா வணக்கம். நீங்கள் கேட்குறது உண்மையிலே நல்லது. இப்போ நீங்கள் நெல்லுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நெல் நடக்கிற இதுக்கு முன்னாடியே வந்து பசுந்தால் போட்டிருக்கீங்களா?
0: இல்லை அது
1: பசுந்தால் போட்டு

0: அப்படின்னா 25% வந்து குறைக்கலாம். அசோலா போட்டீங்கன்னா 10% நீங்க கொடுக்கலாம். கம்போஸ்ட் இது எருவு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன் போடணும். அப்படி இல்லைன்னா மண்புழு வந்து அட்லீஸ்ட் 1 டன் 1000 கிலோ நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உரம் வந்து ஒரு 50% கொடுக்கலாம். அதன் பிறகு வந்து நெல் நீங்க போட்டீங்கன்னா உங்க மண்ணுக்கு வந்து ஆய்வு பண்ணி எவ்வளவு செயற்கை உரம் வேணும் அப்படின்னா அதை வந்து எந்த வடிவத்தில் நம்ம கொடுக்கணும்னு பார்த்து நம்ம வந்து தேவையான உரம் மட்டுமே போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செலவு கண்டிப்பாக குறைங்க.
1: அதான் இப்போ நீங்கள் சொல்வது போல சனப்பை தக்கு பூண்டு விதைத்தாலே யூரியா செலவில் ஏறக்குறைய ஒரு 15-20%
0: கண்டிப்பாக குறைக்கும்,
1: அடுத்த வருகின்ற பட்டத்தில் குறைச்சிக்க முடியும்.
0: குறைக்கலாம்.
1: சரி, அவர் ஐயா கேட்பது போல நம்ம உர செலவினத்தை எப்படி குறைப்பதுன்னா அதற்கு சமமாக ஒரு ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கடைபிடிப்பது, முக்கியமாக இந்த நமக்கு பலதானிய விதைப்பு அல்லது தக்கப்பூண்டு சனப்பு இந்த மாதிரியான நம்ம சாகுபடி செய்வதன் மூலமாக.
0: அதே மாதிரி நானோ யூரியா நானோ டிஏபி அதெல்லாம் விவசாயிங்க ஒரு பயன்படுத்தினா உர செலவு வந்து கண்டிப்பாக குறையும்.
1: சரி, இப்போ நம்முடைய விவசாயிகளுக்கு உரங்களை பயன்படுத்தும் போது வரக்கூடிய 2 சந்தேகம், நம்ம வந்து கலப்பு உரமோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அடி உரமோ போடும் பொழுது கை வழியாக நம்ம தெளிக்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ திரவ வடிவ உரங்களும் வந்துடுச்சு, அப்போ எது அதிகமான சத்து இல்லை எது அதிகமாக பயன் தரக்கூடியது?
0: இது நல்ல கேள்வி. அதாவது மண்ணில் நம்ம போடுறப்ப வந்து எந்த உரமாக இருந்தாலும் மண்ணில் வந்து உடனடியாக பயிர் வந்து எடுக்க முடியாது. மண்ணில் வந்து நுண்ணுயிரினால தான் பயிருக்கு தேவையான தகுதியை மாற்றி பயிர் எடுக்கும். ஆனால் இலை வழியாக நம்ம போனோம்னா டைரெக்டாக நேரடியாக பயிருக்கு வந்து கிடைக்கும். இப்போ நானோ யூரியா நானோ டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலக லெவலில் வந்து அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானோ யூரியா நானோ டிஏபி வந்து நமக்கு வந்து இலை வழியாக கொடுக்குறதுனால பயன் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடியே நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும் உளுந்து போடுறாங்க அப்படின்னா அந்த உளுந்துக்கு வந்து 2% வந்து டிஏபி பூக்கும் சமயத்தில் வந்து போடுவாங்க, அப்போ வந்து மகசூல் அதிகமாக வரும். இன்றைக்கும் பாருங்கள் நம்ம கடலை இருக்குது, கடலை இருக்குது, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூக்குற அப்போ வந்து 4% வந்து டிஏபி வந்து நம்ம இலை விளைவாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்ம மகசூல் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அனைத்து பூக்களும் காயாக மாறுறதுக்கான இது இருக்குது அந்த டிஏபி இலை விலையாக போடுறனால. அதனால் இலை விலையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நுண் சத்து கூட இலை விலையாக கொடுக்கறதுக்கு வந்து நிறையா வந்திருக்கு. போரான் சத்து வந்து பார்த்திங்கன்னா இலை விலையாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. துத்தநாகம் சத்து பார்த்திங்கன்னா இலை விலையாக கொடுக்கறது நல்லா வந்திருக்கு. இப்போ நானோ யூரியா நானோ டிஏபி மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்பிஏகே மூணுமே சத்தும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தும் இலை வழியாக கொடுக்கறதுக்கான திரவம் வரப்போகுது.
1: ஒரு கலவையாக கிடைக்கும்,
0: கலவையாக கிடைக்க போகுது.
1: சரி, அப்போ இலை வழியாக நமக்கு உரம் கொடுப்பதுங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பயன்
0: ரொம்ப பயன். மண் வந்து வீணாகாமல் சுற்றுச்சூழலில் வீணாகாமல் நமக்கு வந்து பயிருக்கு நேரடியாக கிடைக்கிறனால வந்து உண்மையிலே அது வந்து செலவும் கம்மி மகசூல் அதிகமாக அதனால் கிடைக்கும்.
1: இப்போ நம்ம குறுவை சாகுபடியில் பிரதான பயிர் நமக்கு நெல் தான்.
0: நெல் தான்,
1: அதுவும் குறிப்பாக இந்த நெல்லில் வந்து இந்த நுண்ணூட்ட குறைபாடு காரணமாக விளைச்சல் பாதிப்பை விவசாயிகள்.
0: ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும்.
1: அப்போ அந்த நுண்ணூட்ட கலவைக்கு இயற்கை இலை வழியாக நம்ம திரவ வடிவ உரங்கள் இருக்கா?
0: இது திரவ வழியாக நுண்ணூட்ட உரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இலை வழியாக நம்ம வந்து மண்ணில் போடுறப்ப வந்து நாம் வந்து 5 கிலோ நம்ம அடி உரமாக போடணும். இதே திரவ வழியாக போடுறப்ப வந்து நம்ம வந்து ஒரு 5% கரைசல் வந்து கிடைச்சா போடலாம். இப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா நுண் கலவையே கிடைக்கல அப்படின்னா போரான் வந்து நுண்ணுள்ளையாக போடுறதுக்கு 100 கிராம் 100 மில்லி வந்து வந்துருச்சு. ஜிங்கு வந்து சுத்தநாகம் பார்த்திங்கன்னா 100 மில்லி வந்திருக்கு. அது மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லையா எம்என் மிக்சரே இருக்குன்னா அதை வந்து 1 கிலோவே நமக்கு போதும். 1 கிலோ வந்து ஒரு 200 லிட்டரில் தண்ணியில் கரைச்சி அதை இலை வழியாக நம்ம போடலாம், தெளிக்கலாம்.
1: சரி, இப்போ நமக்கு வந்து விவசாயத்தில் செலவினத்தை குறைப்பதற்கான ஒரு மாற்று வழியாக நம்ம வந்து இயற்கை வழி வேளாண்மையை கையில் எடுக்கிறோம். பரவலான விழிப்புணர்வோடு விவசாயிகள் நம்ம செய்துட்டு வராங்க. அப்போ அந்த இயற்கை உரங்கள் பயன்பாடு விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் கை கொடுக்கும்?
0: இது அருமையான கேள்வி. உண்மையிலே வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் 100% வந்து இயற்கை வேளாண்மை முறையில் நம்ம பண்ணலாம். விவசாயி வந்து கோடை உழவு செய்த பிறகு பசுந்தால் பயிரை வந்து விளைவிக்கணும். விளைவிச்சு அதை வந்து 45 தக்கு பூண்டு மாதிரி விளைவிச்சு 45 நாள் மடிக்கு உழுத பிறகு நெல் நாற்று நடுவாங்க. நெல் நாற்றப்பட்டு விட்ட பிறகு அசோலா பயிரை வந்து விதைக்கணும். அசோலா வந்து பார்த்திங்கன்னா 20 நாளில் வந்து அது வந்து நிறையா ஒரு ஏக்கரில் வந்துடும். அதை வந்து அப்படியே மிதிச்சிட்டாங்கன்னா

0: அசோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தலை சத்து மட்டும் கொடுக்கல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் உள்ள நைட்ரஜன் தலை சத்தை வந்து சேகரித்து நம்ம நிலத்துக்கு கொடுக்கும், அது பண்ணலாம். அதேமாரி விவசாயி வந்து அவங்க நிலத்தில் இருக்கிற குப்பை எருவோ இல்லை மண்புழுவோ எருவோ அதை எந்த அளவுக்கு அவங்க போட முடியுமோ, ஒரு 1000 கிலோ ஒன்றும் மட்டும் இல்லை, 2 கிலோ 2000 கிலோ கூட அவங்க போடலாம். அது மாதிரி அவங்க இது போட்டுட்டு இயற்கையிலேயே இதெல்லாம் ஆரோக்கியமாக வரும். அப்புறமேரி மீன் அமிலம் அது தயாரிக்கலாம், பஞ்சகாதவியாக தயாரிக்கலாம். இது போல் அது வந்து பூச்சி வெரைட்டி நார்மலாக இருக்கிற பூச்சி வேட்டி, அதேமாரி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேளாண்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காகவும் நோய்க்காகவும் நுண்ணுயிர் இருக்குது, ட்ரைகோட்ரோமாவும் சூடாமாசும் இருக்குது. இதெல்லாம் விவசாயி வந்து 1 ஏக்கருக்கு வந்து 1 கிலோ ஆரம்பத்திலேயே எருவில் கலந்து மண்ணில் போட்டாங்கன்னா வரக்கூடிய நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், நோய் நெல்லில் நோயே வராது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா பூச்சி வெரைட்டியை வந்து இயற்கை பூச்சி வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா வேப்பையிலை புது எருக்கு இலை இது மாதிரி இலைகள் வந்து புங்க இலை ஆடுதுனா பாலை இது மாதிரி இலைகளை வந்து அவங்க நிலத்தில் வந்து என்னென்ன இலைகள் இருக்கோ வேப்ப இலையிலேருந்து புங்க இலை இதெல்லாம் கிடைக்கிறதோ அதை வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து 50 கிலோ அளவுக்கு எடுத்து அதை கொதிக்க வச்சு அதை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து 1 லிட்டர் எடுத்து பயிருக்கு எடுத்தாங்கன்னா அருமையான பூச்சி வெரைட்டி. இதே இல்லை அப்படின்னா ஒரு 200 லிட்டர் இதில் வந்து பக்கெட்டு மாதிரி இது இதில் வந்து இதை 50 கிலோ போட்டு ஒரு இது வந்து சாணி வந்து மாட்டுடைய சாணி வந்து 10 கிலோ போட்டு மாட்டுடைய சிறுநீர் வந்து 1 லிட்டர் போட்டுட்டு மீதெல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நாள் டெய்லி காலைல எடுத்துட்டு கிண்டிட்டு மூடி வச்சிடணும். அது 15 நாள் இருக்குது, அது அருமையான பூச்சி வெரைட்டி தரும் வரும். அதுலேருந்து 1 லிட்டர் எடுத்து 1 ஏக்கருக்கு இது ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அருமையான பூச்சி வெரைட்டி நெல்லில் வந்து பூச்சி வராது. அப்போ நெல்லில் பொறுத்த வரைக்கும் 100% வந்து இயற்கை உரங்க முறையிலேயே நம்ம பண்ண முடியும். சத்துக்கள் தேவையான சத்துக்களை வந்து இயற்கை உரங்கள் மூலியமாகவே கொடுக்கலாம், பூச்சிகளை வந்து இயற்கை முறைப்படியே விரட்டலாம், நோய்களையும் இயற்கை வரையிலேயே நம்ம விரட்டலாம். பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பல வகைகள் வந்து மீன் அமைலம் இருக்குது, பஞ்சகாவியாக இருக்குது, இளநீர் கரைசல் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இயற்கையிலே 100% நெல்லில் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணலாம்.
1: அதாவது பசுந்தலை உரங்கள், பசுந்தாள் உரங்கள், அசோலா பூச்சி விரட்ட, அசோலா பூச்சி விரட்டுவதற்கு மூலிகை மருந்துகள் இது எல்லாமே பயன்படுத்தும்.
0: இதோட அப்புறம் நுண்ணூட்ட உரங்களை
1: நுண்ணூட்ட கலவைகள் நிச்சயமாக அதை இப்படி செய்வது மூலமாக செலவினத்தை கணிசமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம் ஐயா, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: சொல்லுங்க ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
2: சார், இந்த பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்தில் அந்த சின்ன வெங்காயம் உற்பத்தி அதிகம் சார்.
1: சரி,
2: அதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு வந்து எப்படி எப்படி சாகுபடி பண்ணலாம், எப்படி இந்த திருகல் நோயை கட்டுப்படுத்தலாம், திருகல் நோய் மலத்தஞ்சுன்னா வந்துடுது சார், அதுக்கு வந்து மருந்து என்ன பண்ணலாம் சரியாக வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: நிச்சயமாக, இப்போ பொதுவாக இப்போ நமக்கு பெரம்பலூரில் பிரதான பயிர் வந்து வெங்காயம், அதில் அந்த திருகல் நோய் அப்படிங்கிறது வருது. நமக்கு வேளாண்மைத்துறை மூலமாகவும் சரி அல்லது நமக்கு பயிற்சிகள் நடத்திட்டு வரோமா, இந்த பயிர் பாதுகாப்பு பயிற்சிகள்
0: வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் சொன்னது நல்லதுங்கய்யா. இப்போ வெங்காய பயிரை பொறுத்த வரைக்கும்ங்க நீங்கள் வந்து யூரியாவை போடக்கூடாது, அமோனியா சல்பேட்டு வந்து நீங்கள் போடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் பேப்பரில் போடுற மாதிரி இருந்த அந்த நியூஸு கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்காக நான் போடுறேன். திருஆளு இது நீங்கள் கேட்டது வெங்காயத்துக்கு வாக நாளைக்கு காலையில் இன்னைக்கு நான் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு நான் பேப்பரில் போடுறீங்க.
1: அதான் கழுத்து திருகல் நோய் அதை
0: நாளைக்கு டீட்டெயிலாக நான் வந்து பேப்பரில் நாளைக்கு
1: போடுறேன். நிச்சயமாக நிச்சயமாக, அதாவது இந்த நோய் மேலாண்மைக்கு நம்ம பொதுவாக ஒரு பரிந்துரைனா என்ன சொல்லலாம், சூடோமோனஸ் மாதிரி எவ்வளோ கழி,
0: இது வந்து ஆரம்பத்திலே வந்து ட்ரைகோட்ரோமா சூடோமோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப வந்து விவசாயி வந்து 2 கிலோ வாங்கி 50 கிலோ எருவில் வந்து கலந்து 15 நாள் கழிச்சு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வரவே வராது. இயற்கையிலேயே நம்ம வெங்காயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான பயிர், 70 நாளில் நமக்கு வெங்காயம் கிடைக்கிது. அப்போ வந்து இதை வந்து பண்ணனா நல்லது.
1: சரி மனோஜ், ஏதாவது வாட்ஸ்அப் வழியாக கேள்வியில் வந்திருக்கா?
3: ஆமாங்க, வாட்ஸ்அப் வழியாக மாதூர்லேருந்து காதர்விவி இக்பால் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது கோடை சமயத்தில் வெப்பம் நமக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் எதிர்பாராமல் கோடை மழையும் வந்துடுது. நெல் வந்து நாற்றாங்கால் பருவத்தில் இருக்கும்போது அது சமயத்தில் துரதிருஷ்டமாக சாஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த கோடை மழையும் கூட தாங்கி வளரக்கூடிய மாற்று பயிர்கள் நம்ம என்ன, ஒருவேளை கோடையில் பொருவாக குறுவையில் நெல் போடுவோம், மாற்று பயிர்கள் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.

0: ஆ வணக்கங்கய்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுப்பயிர் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து தண்ணி போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா மாற்றுப்பயிராக உளுந்து வந்து உளுந்து வந்து நீங்கள் பச்சை பயிர் நீங்கள் சாகுபடி பண்ணலாம். 60லேருந்து 70 நாளுங்கய்யா. 65 நாளில் வந்து நல்லா முகத்தை முதிர்ச்சி வந்துடும். 70 நாளில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மகசூல் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி உளுந்து பச்சை பயிர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மகசூல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மண்ணும் வந்து வளமான மண்ணாக வரும். காரணம் வந்து அதெல்லாம் பயிர் வகையினால அதில் வந்து வேரில் வந்து வேர் முடிச்சு இருக்கும். அது வந்து ஆகாயத்தில் இருக்கிற சளைச்சத்தை வந்து நம்ம மண்ணுக்கு வந்து நிறைய கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுங்கய்யா உளுந்துலாம் நீங்கள் போட்டிங்கன்னா.
1: சரி, இப்போ நமக்கு வந்து குறுவை ஒரு சில பகுதிகளில் ஆழ்துளை கிணறு இருக்க வசதி இருக்கிறவங்க, தண்ணீர் வசதி இருக்கிறவங்க, இந்நேரம் நம்ம நாற்று நடவு பணிகள் சில இடங்களில் நடவு பணிகளையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து நம்ம பருவமழை இன்னும் அதிகமாக தீவிரமாக பெய்யக்கூடிய பகுதிகளையும் எதிர்பார்த்து காத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. தண்ணீர் குறைவான பகுதிகளில் அல்லது தண்ணீர் பிரச்சனை வரக்கூடிய பகுதிகளில் நெல்லுக்கு மாற்றாக என்ன பயிர்களை நம்ம யோசனை பண்ணலாம்?
0: நெல்லுக்கு மாற்றாக நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பயிர் வகை பயிர்கள்லாம் குறைந்த கால பயிர் உளுந்து பச்சை பயிர் நம்ம பண்ணலாம். இல்லைனா மக்காச்சோள பயிரை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம். இல்லை பருத்தி பயிரை நம்ம தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ மாற்று பயிரை பருத்தி பயிரை சாகுபடி பண்ணலாம். இப்போ மக்காச்சோள பயிர்னாவும் மட்டும் இல்லாமல் பருத்தி பயிர் பண்ணலாம். உளுந்து என்னை பொறுத்த வரைக்கும் பயிர் வகை பயிர்களை பண்ணுறது தான் நம்ம ரொம்ப நல்லது.
1: நல்லது, சரி. நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்
2: ஐயா. வணக்கங்க ஐயா. மங்கப்பட்டியில இருந்து செல்லதுர பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க.
2: வேளாண் பயிர்களுக்கு எல்லாம் உரை கரைசல் அடிக்கலாங்கிறாரு. தோட்டக்கலை பயிர்களுக்கு எல்லாம் உரை கரைசல் அடிக்கலாங்களா?
1: என்ன பிரச்சனை? நோய்க்கா பூச்சிக்கா?
0: சத்து பற்றாக்குறைக்கு வந்துங்க. நான் சொல்றது வந்து எல்லா பயிருக்குமே உரியது தாங்கய்யா. எல்லா பயிருக்கும் நீங்க வந்து அடி உரமா எருவை போடுங்க. உரம் போடுறதுக்கு முன்னாடி எருவை போடுங்க, பண்ணுங்க. மண்புழு உரத்தை பயன்படுத்துங்க. மண்ணுடைய வளம் அதிகமாக வரட்டும். மண் வளம் அதிகமாக வந்தாலே பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் குறையும். விதைக்க தோட்டக்கால் பயிர் தோட்டக்கலை பயிரை விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உழவு பண்றப்ப நீங்க வந்து எருவோட ட்ரைகோடர்மா விருடியும் மட்டும் இல்லாமல் உயிர் இது பூஞ்சையை வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அது 2 கிலோ நீங்கள் வாங்கி எருவில் கலந்து ஒரு 15 நாள் கழிச்ச பிறகு போடுங்க. அதே போல் வந்து புண்ணாக்கு இருக்குங்கய்யா. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை கம்மியாக இருக்கக்கூடிய புண்ணாக்கு, அது ஒரு 50 கிலோ புண்ணாக்கு கலவையாக வாங்குங்க. இவர் ஒரு 200 லிட்டர் இல்லை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 15 நாள் வந்து டெய்லி கலக்கிங்க. அதை வந்து ஒரு 100 மில்லி மட்டும் உங்களுடைய தோட்டக்கலை பயிருக்கு நீங்கள் போடுங்க. வேறு நிறைய நல்லா வந்து உங்களுக்கு தோட்டக்கலையில் வந்து மகசூல் வந்து நிறையா வரும். இது மட்டும் இல்லாமல் அப்புறம் மீதி வந்து மீன் மீளம் பஞ்சகவியா அது நீங்கள் பண்ணலாம். ஒன்று வேலைங்கய்யா, உங்களுடைய தோட்டக்கலை பயிருக்கு வந்து பூக்கிறப்ப ஒரு டேங்குக்கு வந்து 2 இளநி மட்டும் கலந்து தண்ணி கலந்து நீங்கள் அடித்து பாருங்கள். பூக்குகள் வந்து மாங்காய் மரமாக இருந்தாலும் சரி, இல்லை பூக்கக்கூடிய தோட்டக்கலை பயிராக இருந்தாலும் மகசூல் அதிகமாக வருங்கய்யா.
1: சரி, இப்போ இந்த இயற்கை எரிபொருட்கள் நம்மளுடைய வேளாண்மைத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வரீங்க, இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்?
0: விவசாயி வந்து வேளாண்மை துறையிலையோ தோட்டக்கலை துறையிலையோ இடுபொல் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும், அவங்களுடைய சிட்டா வேணும், அவங்களுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இனிமேட்டுக்கு வர்றப்ப வந்து எஃப்ஆர் அதாவது நிலை உடைமை நம்பர் வாங்கியிருக்கணும். விவசாயி அப்படின்னா அவங்களுடைய இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா மத்திய அரசு மூலிமா எஃப்ஆர் ஒன்று சொல்கிறாங்க, நிலை உடைமை பதிவுன்னு, அது வந்து பண்ணியிருக்கணும். அப்புறம் ஆதார் கார்டு ஃபோன் இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்து நம்ம இன்புட் வாங்கிக்கலாம்.
1: சரி மனோஜ், நம்ம வாட்ஸ்அப் மூலமாக இது கேள்வி,
3: வாட்ஸ்அப் மூலமாக 2 கேள்விகள் இருக்குது. நான் முதல்ல கேள்வி கேட்டுறேன். இது வந்து லால்குடியிலேருந்து கருமூலர் கேட்டிருக்காரு. ஐயா, எங்கள் வயலில் முன்பு வந்து உளுந்து பச்சை பயிர் இதெல்லாம் அமோகமாக விளைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பயிர் வந்து முளைப்பு தருவாயிலேயே சுருண்டுருது, இதுக்கு என்ன காரணம்?
0: ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வி பயிர் சுருங்குது அப்படின்னா அங்கேயா மண் வளர்ந்தாங்க ஆகுது. அப்போ மண்ணில் இருக்கிற பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வகை பயிர்களுக்கு வந்து 8-9 போயிருச்சு அப்படின்னா மண் அமிலக்கார நிலையை 9-10 மேலே போயிருச்சுன்னா வே நல்லா முளைக்கும், முளைச்ச பிறகு கறியிடுங்கய்யா. அப்போ அவங்க நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மண்ணை தான் வந்து மாற்றணும். அப்போ மண்ணை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன எருவு தான் நீங்கள் போடணும். பசுந்தால் உரம் இருக்கு இல்லையா, தக்கப்பூண்டு இருக்கு இல்லைங்கய்யா, அதை வந்து ஒரு நார்மலாக ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோனா நீங்கள்

0: என்ன பண்ணோம், 40 கிலோ போடுங்க. 40 கிலோ வந்து அந்த பசுந்தாள் வந்து விதைச்சி 45 நாள் நீங்கள் வந்து
1: மடங்கி
0: உழுதுங்க. உங்களுடைய மண் வந்து வளமான மண்ணாக வரும். பிஹெச் அமில நிலை வந்து குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராதுங்க. மண் வந்து உங்கள் மண்ணை வந்து வளமான மண்ணை மாற்றுங்க. அதுக்கு வந்து தக்க பூண்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எருவு, பண்ணை எருவு எல்லாம் போடுங்க. மண்புழு எருவும் நீங்கள் அதிகமாக போடுங்க. உங்கள் மண் வளமான மண்ண மாதிரி கண்டிப்பாக உளுந்து நல்லா வருங்க. என்னுடைய நம்பர் கடைசியாக நான் தரேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நீங்கள் உளுந்து வந்து ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ எடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நான் சொல்லித்தரேன்.
1: நிச்சயமாக.
2: சரிங்க,
1: இன்னொரு கேள்வி.
2: அடுத்ததா நம்ம நேரலையில் பேசின நேயர் தான், தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு மாரியப்பனையா. இன்னொரு துணை கேள்வி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோடையில் வம்பன் உளுந்து ரகங்கள், குறிப்பாக வம்பன் 8 வம்பன் 11 மாதிரியான ரகங்களை நாங்கள் ஒருத்த நாட்டில் நிறைய பெருவாரியாக பயிர் செய்கிறோம். இதில் மஞ்சள் தேமல் அதிகமாக காணப்படுது, இதனால் உளுந்து சாகுபடி ரொம்ப சவாலாக இருக்குது. இதை தாண்டி புதிய ரகங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இப்போது சமீபத்தில் அப்படின்னு?
0: ஐயா வணக்கங்கய்யா, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது வம்பன், நான் வந்து விதைச்சாண்ட அலுவலராக விருதாசலத்தில் இருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்த அப்போ வந்து தான் வம்பன் 5 வம்பன் 4 நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வம்பனில் வந்து 10-11 போயிருக்கு. இது வந்து ஆய்வகத்தில் வந்து அவங்க வெளியில் வெளியீடு பண்ணுறப்ப வந்து இது வந்து மஞ்சள் நோய் வந்து இது வராதுன்னு தான் சொல்கிறாங்க. இது காரணம் வந்து என்னென்னா, நம்மளுடைய வெயில் சூழ்நிலையினால் வந்து தான் மாறிடுச்சு, அதனால தாங்க வருது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அருமையாக நம்ம வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ட்ரைகோட்ரைமா வந்து நீங்கள் வந்து 2 கிலோ வாங்கி, சூடோமோனாஸை வந்து ஒரு 2 கிலோ வாங்கி அடி உல எருவில் கலந்து ஃபஸ்ட்டு விடுவீங்க, போய் விடுவேங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான பயிர் இருக்கணும், கலைகள்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 30 நாள் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு மஞ்சள் இதை நோயே வராது. அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக வேப்ப இலை கரைசல் இல்லைன்னா பூச்சி, இயற்கை பூச்சி வெரைட்டி கரைசல் நிறையா இருக்குங்கய்யா. இதை வந்து நீங்களே பண்ணையில் கிடைக்கக்கூடிய பூச்சி வெரைட்டி கரைசல் பாருங்கள், வேப்ப இலை, புங்க இலை, நொச்சி இலை, ஆடுதினா பால இலை, இயற்கை இலை, இது எது கிடைக்கதோ இதிலும் நீங்கள் இயற்கை பூச்சி வெரைட்டியாக வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க. 65 நாள் தீங்க பயிர், 30 நாள்லேருந்து 35-40 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த இயற்கை பூச்சி வெரைட்டியை வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ண தெளிங்க. 45 நாள் பூக்கும், பூக்கிறப்ப வந்து டிஏபி கரைசல் நீங்கள் தெளிங்க, ஆரோக்கியமே உங்களுக்கு மஞ்சள் தோயே வராதுங்க.
1: அதாவது இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்பக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சி
0: இந்த
1: பூச்சி வெரைட்டி கட்டுப்படுத்தும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயரும் இணைகிறார். வணக்கம் ஐயா, என்ன இருக்கீங்க, சொல்லுங்க.
3: வணக்கம் சார், நான் லால்குடி பக்கம் புஞ்சை சங்கி கிராமத்திலிருந்து தாமரைச்செல்வன் பேசுறேன்.
1: சரிங்க,
3: இந்த ஐயா வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தக்க பூண்டு சனப்பு தாண்டி எனக்கு கொளிஞ்சி தேவைப்படுது, கொளிஞ்சி கிடைச்சா நல்லா இருக்கும்.
0: வணக்கங்கய்யா, கொளிஞ்சி திப்ரிசா பருப்பியூரியாங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து வெளியிட்டுட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ரோட்டில் வந்து முன்னெல்லாம் நிறைய கொளிஞ்சி வந்திருக்கு, ஆனால் இது விதை வந்து MD1 வந்து வெளியிட்டுருக்காங்க. மதுரை காலேஜில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் இது வந்து தக்கப்பூண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுடைய வளமை வந்து ரொம்ப இதாக இருக்கும். கொளிஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அது மக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். தக்கப்பூண்டு வந்து சாஃப்டாக இருக்கும், அது கொளிஞ்சி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு மதுரை காலேஜில் வேளாண்மை கல்லூரியில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஏற்பாடு கொடுப்பாங்கய்யா.
1: அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் குமுளூர்
0: குமுளூர் வேளாண்மை கல்லூரியில் கூட நீங்கள்
1: கேட்கலாம். பொறியியல் கல்லூரியில் நீங்கள் உங்களுடைய தேவையை சொல்லுங்கள், அவங்க மதுரை கல்லூரியின் நம்பரை உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் அது மூலம் வாங்கிக்கலாம். ஐயா நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய அலைபேசி என்ன கொஞ்சம் பகிரலாமே?
0: வணக்கங்கய்யா, என்னுடைய நம்பர் வந்து ராதாகிருஷ்ணன், 94-870-73-705.
1: இன்னொரு முறை சொல்லுங்க,
0: 94-870-73-705. விவசாயிகள் அனைவருக்கும் சொல்கிறேன், என் பேர் ராதாகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யூடியூப்பை வந்து விவசாயிக்காக நிறைய யூடியூப் போட்டிருக்கேன், அது வந்து நம்ம வேணுமா
1: சார் பார்க்கலாம். சரி, இப்போ ஐயா இப்போ நமக்கு வந்து இந்த உயிர் உரங்கள் அசோஸ்பிரிலம் ஃபாஸ்பரஸ் பாக்டீரியா அந்த மாதிரியான உயிர் உரங்கள் பயன்பாடும் நம்ம வந்து திரவ வடிவிலையும் விவசாயிகள் பயன்படுத்தி வராங்க, அதை பற்றியும் கொஞ்சம்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை துறை மூலியமாகவும் சரி, தோட்டக்கலை துறை மூலியமாகவும் சரி, உயிர் உரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ்பிரியம் பாஸ்டோபரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா இது எல்லாமே வந்து இப்போ வந்து திரவ விலையில் தான் இருக்குது, 1 லிட்டர் லெவல் அளவில் வருது. இது வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக விதைக்கும் பயன்படுத்தலாம், நடவுக்கும் பயன்படுத்தலாம், நடவு பண்ணதுக்கும் பறவையாலையும் நம்ம பண்ணலாம்.
1: அனைத்து பயிர்களுமே பயன்படுத்தலாம், அனைத்து பயிர்களுமே பயன்படுத்தலாம். இந்த விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக என்ன நமக்கு பலன் கிடைக்கும்?
0: நல்ல கேள்விங்க. இப்போ விதை நேர்த்தி நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உயிர் உரங்கள் அசோசைட்லாம் பாஸ்

0: பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் பாக்டீரியா, இந்த உரக்கலவை வந்து ஒரு 50-50 மில்லியை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு அந்த நடவு நாற்றம் வந்து ஒரு 5 நிமிஷம் அதில் இருந்து பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த உயிர் உரங்களுடைய பாக்டீரியாக்கள் வந்து மண் அந்த வேர்வுகளில் உருவாகி நட்ட பிறகு அந்த நாற்று வளர்ச்சிக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்தை வந்து பயிர் வளர்ச்சிக்கு கொடுக்கும். அப்போ உரமே போடாத இருந்தாலும் இந்த உயிர் உரத்தை விதைநேர்த்தி நம்ம பண்ணுறதுனால பயிர் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். தூர் வர்றப்போ மட்டும் நம்ம உரங்களை போட்டுக்கலாம்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க.
2: இது வந்து நம்ம கொய்யாவில் வந்து இந்த பஞ்சேசுனி கட்டுப்படுத்தவே முடியலைங்க, வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப மறுபடியும் நல்லா சுத்தமாக கிளியராக அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிடுறோம், திரும்ப மறுபடியும் தலைவலிருந்து நுனியிலிருந்து மறுபடியும் பஞ்சேசுனி வந்துகிட்டே இருக்குது.
1: சரி,
2: அது கொஞ்சம்
1: எத்தனை மரங்கள் ஐயா, எத்தனை மரங்கள் இருக்கு?
0: வெயில் தாங்கய்யா உங்க மண். நீங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, ஒரு தண்ணியை மட்டும் நீங்க வந்து சாயங்காலம் நல்லா வேகமா அடிக்கிற மாதிரி ஃபோர்ஸா நீங்க அடிங்கய்யா. அடிச்சுட்டு வந்து கீழே வந்து மண்ணை வந்து ஒரு மீட்டருக்கு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கூலிங்காக இருக்கப்ப மட்டை கிட்ட தேங்காய் மட்டை எல்லாம் போட்டுங்க. எருவெல்லாம் நிறையா போட்டு எப்பயுமே ஈரமாக நீங்கள் வச்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து அந்த சாம்பல் இது பஞ்சு இது வரவே வராதுங்க.
1: இப்போ இந்த அசுவினியை, பஞ்சு அசுவினியை கட்டுப்படுறதுக்கு ஏதாவது இயற்கை வழி மருந்து?
0: பஞ்சு அசுவினியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில் இயற்கையிலே வந்து மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த அசுவினியை போயிடும், உண்மையிலே போயிடும், அடுத்த நாளே போயிடும். அப்போ எப்போல்லாம் வெப்பநிலை நமக்கு அதிகமாக வருதோ, சூதோச நிலை மாறுதோ, அப்போ வந்து அசுவினியினுடைய பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை முறையில் அதை விரட்டணும்னா பெஸ்ட்டு வந்து இயற்கை பூச்சி வெரைட்டியை வந்து கொஞ்சம் அதிக அளவு தெளிப்பு பண்ணி நம்ம அசுவினியை அகற்றலாம்.
1: சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது குறுவைக்கான துவக்க நிலையில் விவசாயிகள் உர கடைகளில் போய் உரங்கள் வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த உரக்கடையில் உரங்கள் வாங்கும்போது விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தும்?
0: ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகள் வந்து உரக்கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு போகணும். இவங்க ஆதார் அட்டையை கொண்டு தான் POS மிஷினில் வந்து கைரேகையை வச்சு தான் உங்களுக்கு உரம் கொடுப்பாங்க. விவசாயிகிட்ட நீங்கள் கடையில் உரம் வாங்க போகிறப்ப கண்டிப்பாக மூட்டையில் உள்ள விலை என்னவோ அது தான் வாங்கணும். இன்றைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1975 ரூபா, 20/20/013 ஃபேக்ட்ரியில் வந்து 1100 ரூபா, ஸ்பிக்கில் வந்து 1750, அவங்க வந்து இன்னும் மாற்றலை, 10/26/26 வந்து 1950 ரூபா, அமோனியம் சல்ஃபேட் வந்து 1100 ரூபா, 15/15/15 வந்து 1650 ரூபா, இது அப்புறம் சூப்பர் பாஸ்பேட் வாங்கினா அது வந்து பவுரா இது கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா, பவர் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா, இது மாதிரி விலை இருக்கும். எந்த விலை இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மூட்டையில் என்ன விலை இருக்கோ அதுக்கு மேலே வந்து விவசாயி வந்து விலை நீங்கள் அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஆனால் எக்காரணம் கொண்டும் ஆதார் கார்டு இல்லாமல் உரங்களை வாங்கக்கூடாது.
1: சரி, இப்போ நம்முடைய வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாடு அலுவலராக உங்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும்?
0: என்னுடைய பணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்துக்கு தேவையான உரங்களை வந்து வாங்கி கொடுக்கணும். அதனுடைய குவாலிட்டியை வந்து வேளாண்மை அலுவலர் மூலிமா தரக்கட்டுப்பாடு மூலிமா சாம்பிள் எடுத்து இல்லை ஆய்வகத்துக்கு நம்ம அனுப்புவோம். உர கடத்தலை வந்து தடைப்படுத்துவோம். தரமான உரங்களை மட்டுமே விவசாயிக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, சமச்சீர் மர வேளாண்மை. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா உரமும் என் விலை ஏற்றிட்டனால விவசாயிகள் யூரியா மட்டுமே வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வருது. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாமே எல்லா ஃபார்மர் பயிற்சியிலையும் ஒருங்கிணைந்த உரம், சமச்சீர் உரம் மேலாண்மை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ இந்த தருணத்தில் உர விற்பனையாளர்களுக்கு உங்களுடைய கனிவான ஆலோசனை என்ன?
0: உர விற்பனையாளர்கள் வந்து என்ன அப்படின்னா விவசாயி வந்து உரம் யூரியா அதிகமாக கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த உரம் அவங்க அதிகமாக கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன பயிர் வச்சுருக்காங்க, எவ்வளவு நிலம் இருக்குது, அதுக்கு தகுந்தாற்போல தான் விவசாயிக்கு உரங்கள் விநியோகிக்கணும்.
1: சரி, அப்போ ஒரு ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைகள் மூலமாக செலவினத்தை கணிசமாக குறைக்க முடியும். குறிப்பாக இந்த இயற்கை உரத்தை கையில் இயற்கை உரங்களை இயற்கை வழி வேளாண்மையை கையில் எடுக்கும் போதும் நம்ம வந்து உர ஈடுபொருட்கள் செலவினத்தை குறைக்க முடியும். சரி, ஒரு ஒரு இறுதி கேள்வி. இப்போ இந்த மாதிரி இயற்கை வழியாக நம்ம வேளாண்மை செய்யும்போது விளைச்சலும் கொஞ்சம் குறையத்தானே செய்யுது?
0: கண்டிப்பாக இல்லைங்க.

0: இயற்கை வேலையில வந்து நம்ம பண்றப்ப வந்து பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து அது சொன்னது உண்மை. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இயற்கை முறையிலே கிடைக்குது. அதே போல இயற்கை வேலை சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனைத்து இயற்கையில கிடைக்கக்கூடிய இது போதும் இன்ப இடுப்பொருட்களும் நம்ம போடுறோம். அதே போல அனைத்து உயிர் உரங்களும் இன்னைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இடுபொருளும் நம்ம இன்னைக்கு நம்ம உற்பத்தி பண்றோம். அதனால கண்டிப்பா குறையாதுங்க.
1: விளைச்சலை வந்து நம்ம செயற்கை உரங்கள் அளவுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது விளைச்சலை
0: பண்ண முடியும். சரி,
1: குருவை சாகுபடிக்கு இந்த நேரத்தில் இந்த சமசீர் உர மேலாண்மை ஒரு அப்படிங்கிற தலைப்பில் ஏராளமான பயனுள்ள தகவல்களை நம்ம விவசாயிகளுக்காக வழங்கினீங்க. நிச்சயமாக விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறிப்பாக செலவினத்தை எப்படி குறைக்கிறது ஒவ்வொரு விவசாயியும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அதனால் இயற்கை இடுபொருளாக இருக்கட்டும் அல்லது ரசாயன உரங்களை சரியான அளவில் பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட விவசாயிகள் இருக்கணும். அப்போ தான் விளைச்சலையும் எதிர்பார்க்க முடியும், நம்மளால் அந்த செலவினத்தையும் குறைக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு வந்து பயனுள்ள தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுக்காக வழங்கினீங்க, எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.
1: மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நான் மித்ரா.

கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மை துறை தரக்கட்டுப்பாடு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் மித்ரா அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான முன்னெடுப்புகள் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் செயல் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிடவும் விவசாயிகள் நலனை காத்திடவும் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், காவேரி படுகையில் அமைந்துள்ள பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் எந்தவொரு புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாதென கர்நாடக அரசிற்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுதில்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்து அவர் நிதியுதவியை கோர இருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் தலைவர்களை முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. நாட்டின் செமி கண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழு வீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமி கண்டக்டர் திட்டங்களுக்கும் இதுவரை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையும் செமி கண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகம் சார்பில் பங்கேற்ற நீர்வளத்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர் முனைவர் சத்யபிரதா சாகு, தமிழகத்திற்கு ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரை உச்சநீதிமன்ற ஆணைப்படி கர்நாடகா வழங்க ஆணையிடுமாறு ஆணையத்தை வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் இசக்கி சுப்பையாவின் ராஜினாமாவையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஏற்றதையடுத்து சட்டப்பேரவையில் காலியான தொகுதிகளின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் 1 முதல் 12 வரை வரும் 4 பள்ளிகள் திறக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் மெகா உணவுப் பூங்காவை மாநில முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். தொழிற்பூங்காவில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் பசுமையாக்கல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட நிலையான வளர்ச்சி முன்னெடுப்புகளையும் அவர் பார்வையிட்டார். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்ரீத்

மற்றும் வார இறுதி விடப்பட்டு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறினார். திருச்சி ராமநாதபுரம் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதி நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண் இடுபொருட்கள், கடனுதவிகள், நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாக தெரிவித்து தீர்வு பெறலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் உழவர் நலத்துறை சார்பாக விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. அனைத்து விவசாயிகளும் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் திட்டத்தில் பயன்பெற சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதாகவும், இதில் திட்ட பயனாளிகள் இகேஒய்சி ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைத்து பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நெல்லை மேலபாளையம் மாட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை இன்று விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. பொள்ளாச்சி மாட்டுச் சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4,000 மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி அணியாப்பூர் வீரமலை பாளையத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அச்சமயம் மேய்ச்சலுக்காக கால்நடைகள், மனித நலனோட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருச்சி, நீலகிரி, திருவள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரியில் தொடர் வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்களுக்கு ஆலங்கட்டியுடன் பெய்த கனமழை மகிழ்ச்சி அளித்தது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் குரு பயிற்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். தரம்சலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றின் குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

கோடை மழை தரும் இதம் எத்தனை சுகம், அதுபோல இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து 80-90களில் வந்த நமக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-1021. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி இரவு இசை இனிமை.

0: 8:10 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இருமை நிகழ்ச்சியை கேட்டு நினைச்சிருக்கிறோம். இரவு இசை இருமை நிகழ்ச்சியில் 80-90களில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நிறைய நேர்கள் போட்டி போட்டு இணைப்புக்கு வந்து பாடல்களை கேட்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது அந்த வகையில் முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். திருச்சிராப்பள்ளி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம் சார்.
0: சொல்வது
1: திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன்.
0: சொல்லுங்க நடராஜன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து என்னதவம் செய்தேன் சார். அந்தியில் சந்திரன் வருவதே அது ஆனந்த போதை தருவதன் என்ற பாடல் கொடுங்க.
0: இரவில் தான் சந்திரன் வரும், இருந்தாலும் அந்தியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது கேட்கலாம் ஐயா.

0: 8:14 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய இனிய உள்ளம் யார் எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
1: திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் எட்டரை நடராஜபுரத்திலிருந்து திலகவதி தங்கமணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, திலகவதி அம்மா என்ன பாடல் வேணும்?
1: தங்கத்தின் தங்கம் ராமராஜன் படத்திலிருந்து செவ்வந்தி பூ மாலை கட்டி பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கொடுத்துடலாம்.
1: நன்றி சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டு அணிஞ்சிருக்கும். இந்த நிமிடம் 8:19. இப்போ இணைப்புக்கு வந்திருக்கு நேயர், வணக்கம்.
1: இனி இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: சொல்லுங்கம்மா தனலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்துல வந்து எஸ்பிபி சித்ரா பாடிய ஒரு பூஞ்சோலை ஆளானது.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது
1: கேட்டு நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்கம்மா.

0: 8:25 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக எந்த நேயர் இணைப்பில் இருக்காங்க கேட்டலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: மன்னார்குடியில் இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா சசிகலா, என்ன பாடல் வேணும்?
1: இது நம்ம ஆளு படத்திலிருந்து அம்மாடி அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிக்குமா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த பாடல் விருது கேட்டலாம்.

0: 8:31 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டறிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த படங்கள்ல இருந்து இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சில அடுத்து வரப்போற பாடலை கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்வது
1: சார், நான் திருச்சி செல்வன் இருந்து சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ரோசா பிறக்கியல இருந்து மாமே ஒரு நாள் மல்லிகைன்னு ஒரு துள்ளலான பாடல் வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த துள்ளலான பாடல் வருது, கேட்கலாம்.

0: எனத்துக்கோண்ணா எதுக்கோண்ணா சின்ன பிள்ளைனா பச்ச பிள்ளைனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்கே படுத்துக்கிட்ட.
1: நேரம் 8:36 நிமிடம். நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன். நான் திருச்சி 21 தென்றலாயிலிருந்து என் பெரியசாமி. ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும், நன்றிங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கய்யா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு விக்ரம் படத்துல இருந்து ஏன் ஜோடி இந்த குருவி.
1: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது கேட்டலாங்கய்யா.
2: நன்றி.

0: 8:42 நிமிடத்திற்கு இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் யார் எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: முசிறி மாவட்டம் காத்தகுளம் சத்திரப்பட்டம் பரமேஸ்வரி.
0: முசிறி மாவட்டம் இல்லைங்கம்மா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம்.
1: ஆம்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
1: பரமேஸ்வரி.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: தாய் மனசு பாட்டு. தூதுவேளை இளவரசி.
0: நன்றிங்கம்மா. ஒரு பதட்டத்தோட பேசுறீங்களே, முதல் முறையா பேசுறீங்களாமா?
1: இல்ல, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. பதட்டத்தோட பேசினதுனால

0: தேங்க்யூ.
1: நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம்.
2: தொண்டையில தான் நினைச்சே.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டறிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:47 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்வது யாருங்க ஐயா?
1: கடலூர் மாவட்டம்

0: காட்டுமானோட வட்டம் மேலக்கஞ்சங்கொல்லை வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த என் மகளே, அந்த பாடலை என் பொண்ணுக்காக கொடுங்க ஐயா, அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: சொல்ல, அதாவது நிச்சயமா கொடுத்துடலாங்க, எல்லா நேயர்களுக்காகவும். நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டலாங்க.

0: நேரம் 8:53 ஆயிடுச்சு. இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நம்மோடு நீயும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோங்க. நலமா இருக்கோம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: லாவடி வட்டம் சார். தென்னியம், திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் சார். தென்னியம் கிராமத்திலேருந்து பேசுறேன் சார்.
0: தென்னியம் கிராமத்திலேருந்து. ஐயா உங்க பேரு?
1: தனபால் மல்லிகா.
0: தனபால் மல்லிகா.
1: ஆமா சார்.
0: சேர்த்து தான் சொல்லுவீங்களா?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: பொன்னு
0: பேருக்குமே ரொம்ப பிடித்த பாடலா?
1: ஆமா சார். ஆமா சார்.
0: சரிங்க, கேட்டுருவோமா?
1: ரொம்ப நன்றி சார். என் செல்ல பட்டன் தெரிஞ்சு போகுமா சார் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு?
0: சரிங்க.
1: 11 மணிக்கு போட்டேன் சார், எடுக்க முடியல. இப்பயும் போட்டு போட்டு அழுத்து போகுது சார்.
0: விடாம ஆனா விரட்டி வந்து பிடிச்சிட்டீங்கல்ல?
1: ஆமா சார். ஆமா.
0: அதுலதான மகிழ்ச்சி, சந்தோஷங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. நன்றி. பாடல் கேட்டு.
1: நன்றி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக நான் இருந்ததுனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

சொல்ல சொப்புள்ள கப்புல்ல பாயாசம். கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்து எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

நேர்களே, பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சியினை நாளை இரவு கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக ஜெய ஜெய என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி அபராம பக்தி என தொடங்கும் தியாகராஜர் கிருதி பந்துவராளி ராகம் ரூபக தாளம்.

அரங்கேசியில் நிறைவாக ஸ்லோகம் தொடர்ந்து ராமனுக்கு என தொடங்கும் அருணாச்சல கதிராயர் பாடல் ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேயர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.